2026 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை மதியில 720 கிலோஹெர்ட்ஸில் எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:50 நொடி.

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 17 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 23 நாள்,

0: ஆய்ந்து தெளியும் அறிவு வாய்க்கப் பெறாதவர்களுக்கே மாயவித்தை காட்டும் பரத்தையர் உறவு பேய்போல் பிடித்து நிற்கும். குறள் எண் 918 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: ஆயும் அறிவினர் அல்லார்க்கு அணங்கென்ப மாய மகளிர் உயக்கு.
0: ஆய்ந்து தெளியும் அறிவு வாய்க்கப் பெறாதவர்களுக்கே மாயவித்தை காட்டும் பரத்தையர் உறவு பேய்போல் பிடித்து நிற்கும். குறள் எண் 918 அதிகாரம் வரைவின் மகளிர்.
2: குறள் அமுதம் கேட்டோம். இனி நிகழ்ச்சி நிரல்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் கலை 6:10 எனைத்தானும் நல்லவே கேட்க வழங்குபவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் தொடர்ந்து வானிலை, காலை 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. இதில் சுழல் விளக்கு, தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் சா வடிவுடை நாயகி அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 8 பகுதி. இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். உங்கள் கவனத்திற்கு வெள்ளையனே வெளியேறு இயக்க தொடக்க நாள் குறித்த சிற்றுரை, நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:00 to 8:30 திரைகானம், 9 அரங்கிசை, AS முரளி அவர்களின் பாட்டு, VV ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவத்சலம் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்து சிதறல், 11:00 இளைய பாரதம், டைம்லெஸ் HR விஸ்டம் ஃப்ரம் பஞ்சதந்திரா, வி வர்ஷிதா வழங்கும் உரை, எஜுகேட்டட் இன் காமர்ஸ், உரை வழங்குபவர் பி பார்கவி, செக்யூர் ஆக்சஸ் ஸ்மார்ட் கண்ட்ரோல், பி ஸ்வேதா வழங்கும் உரை, ஸ்மார்ட் ஆல்கரிதம் ஷேட்டர் வேர்ல்ட், உரை வழங்குபவர் எம் ஸ்ரீநிதி. பிற்பகல் 12:10 சங்கீத சாரல், RP தர்ஷன் அவர்களின் பாட்டு, R சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் ஆனந்த் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி இ வித்யா திட்டம் குறித்த தகவல்கள், 1:10 பெருமை மிகு பாரதம், சென்னை எனும் தொழில் நகரம் உரை சித்திரம், எழுதியவர் டி சுரேந்தர் அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ், 2:15 திரையகானம், 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் செல்வராஜ்.
1: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்,
2: இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள், பிரெட், பன்னு, பிஸ்கட், ரஸ்க்கு, சூப் ஸ்டிக்ஸ், கேக்கு, எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சிறுதானிய மாவை மிக்ஸ் பண்ணி தயார் பண்ணலாம்.
1: சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவர்களின் கருத்துக்கள். தொடர்ந்து
3: இயற்கை இடுபொருள் தயார் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாட்டு மாடு இருக்கணும். அது எந்த ரக நாட்டு மாடா இருக்கலாம், ஒரு நாட்டு மாடு இருந்தது அப்படின்னா பஞ்சகவியம் மூலிகை பூச்சி விரட்டி அமிர்த கரைசல் தேமூர் கரைசல் மட்கா காடு ஜீவாமிரதம் கனஜீவாமிரதம் எண்ணற்ற இடுபொருட்களை நம்மளே நாம் தயார் பண்ணிக்கலாம்.
1: இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு குறித்து திருநெல்வேலி மாவட்டம் 10 கிராமத்தை சேர்ந்த டி ஆறுமுகம் அவர்களுடன் நேர்முகம் ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
0: இரவு 8:05, 8:05, 8:30, 9:15 ஆகிய நேரங்களில் திரைகானம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில வாராந்திர விமர்சனம் டெல்லி அஞ்சல்.

8:45 த ஹோம் கமிங் ஆஃப் ஈடக் ஆங்கில நிகழ்ச்சி, சோழர் செப்பேடுகள் நாடு திரும்பிய நிகழ்வு குறித்து மூத்த வழக்கறிஞர் பி ஜெகநாத் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் பத்திரிகையாளர் ஆர் ராகப்பிரியா அவர்கள். நிறைவு பகுதி 10 மணிக்கு அகில பாரத இசை, கிரி மல்லப்பா பஜந்த்ரி அவர்களின் ஷெனா இசை. நூற்று 1.4 சென்னை வானொலியின் எஃப்எம் ரெயின்போவில் காலை 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்யா ரெயின்போ, 9:02 ரெயின்போ ரேப், 10:02 கெட் செட் கோ, 11:02 திரையகானம், 11:30 ஸ்டம்ப் டிசிசன் 7, பிற்பகல் 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி இ வித்யா திட்டம் குறித்த தகவல்கள், தொடர்ந்து இளைஞர் உலகம். 1 மணிக்கு இலக்கியம் பேசுவோம், 2 மணிக்கு ரெயின்போ மெலடிஸ், 3:02 அறிவோம் ரசிப்போம், 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரீவைண்ட். நூறு சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டில் காலை 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மலை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ரசகுளிகளும், நண்பகல் 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைப்பேருரை. நிகழ்த்தி இருப்பவர் ஆர் வர்ஷா புவனேஸ்வரி அவர்கள், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம், 3:00 கன்னட நிகழ்ச்சி. எஃப்எம் கோல்டில் இன்று மாலை 5:00 அரங்கிசையில் அபிஷேக் ரவிசங்கர் அவர்களின் பாட்டு, ஸ்ரீஹரி விட்டல் அவர்கள் வயலின், நாகே எஸ் நாராயணன் அவர்கள் மிருதங்கம். 7:10 திரைகானம், 8:15 ராணியின் தேர்வு நாடகம், எழுதியவர் எஸ் சுந்தரேசன் அவர்கள், நடித்திருப்பவர்கள் ஏ தேவசேனா, டி பிரமீளா, சி ராஜா, அப்பாசாமி, எம் ராஜா, மான்சிங், எஸ் ஆனந்த் ஆகியோர், அமைப்பு ஜே ஜெயா. நூற்று 2.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு, 8:00 உங்கள் விருப்பம், 9:00 கலக்கல் அரங்கம், 10:00 கதையும் கானமும், 11:00 என்றும் இனியவை, நண்பகல் 12:00 ரெட்ரோ நேரம், 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ், 2:00 எங்கள் ஸ்டைல், பிற்பகல் 3:00 சரஸ்வதி பிலிம்ஸின் காதலா காதலா திரைப்பட ஒளிச்சித்திரம், நடித்திருப்பவர்கள் கமல்ஹாசன், பிரபுதேவா, சௌந்தர்யா, ரம்பா, ஸ்ரீவித்யா, மௌலி, டெல்லி கணேஷ், எம் எஸ் விஸ்வநாதன், வடிவேலு ஆகியோருடன் பலர், இசை கார்த்திக் ராஜா, இயக்கம் சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ், வானொலி வடிவம் வி குமார். விவித் பாரதி பண்பலையில் இன்றிரவு 8:00 எனக்குள் நான் தேடலின் பகிர்வில் தெவிட்டா பதிவுகளோடு நடிகர் சார்லி அவர்கள் பங்குபெறும் நிகழ்ச்சி, உடன் உரையாடுபவர் செங்கமலம்.

எமது பல்வேறு அலைவரிசைகளில் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரத்தினை கேட்டறிந்தீர்கள். எமது அனைத்து நிலைய நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம்.

0: ஆகும். இன்னைக்கு மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் வந்தவர்களுடைய வரலாற்றினை புரட்டி பார்க்கிற போது அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்றால் அந்த படிப்பு இருக்கிறது. அதனால தான் நம்முடைய தமிழர்கள் வீட்டுக்கு படிக்கட்டு வச்சாங்க. கோயிலுக்கு போகணும்னா கூட படிக்கட்டில் தான் ஏறி போகணும். ஏன் படிக்கட்டு வச்சாங்கன்னு பார்த்தீங்களா, அந்த படியில் நம்ம கால் வைக்கும்போது அந்த படி சொல்லும் படி, படிப்படியாக ஏறினா நம்ம மேலே போயிடலாம். அதே மாதிரி படித்தா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், உயர்ந்த நிலைக்கு போயிடலாங்கிறது தான் இந்த படிப்பு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால்தான் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் மிக அழகான ஒரு வார்த்தையை சொன்னான், உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே. பிறப்போரன்ன உடன் வயிற்றுள்ளும் தாயின் மனம் திரியும் என்கின்ற அற்புதமான பாடலினை புறநானூற்றிலே எழுதி வைத்தான். இந்த பாடல் என்ன சொல்கிறது, எப்படியாவது படி, உனக்கு உயர்வு கிடைக்கும். உன்னுடைய குடும்பம் தாழ்ந்த நிலையில் இருந்தால் கூட நீ உயர்ந்த நிலைக்கு பெரியோர்களால் அரசாங்கத்தால் அழைக்கப்படுவாய். அப்படி அழைப்பதற்கு எது பயன்படுகிறது என்றால் படிக்க வேண்டும். இந்த படிப்புத்தான் உன்னை உயர்த்தும் என்பதை உலக அரங்கிற்கு படிப்பு என்கின்ற செய்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. புத்தகம்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, வீட்டுக்கு சுண்ணாம்படித்தோம் உடனே அது புதிய அகமாக மாறிவிடும். வீட்டுக்கு இன்னொரு பேர் அகம். அதை சுண்ணாம்படிக்கிற போது வண்ணம் தீட்டுகிற போது அது புதிதாக மாறிவிடும். அதே மாதிரி இந்த புதிய புத்தகம் படிக்கிற போது இந்த புத்தகத்தினுடைய கருத்துக்கள் மனத்துக்கு இன்னொரு பேர் அகம். இந்த அகத்தை அது புதிதாக்கும், தூய்மையாக்கும். அப்போ மனசு புத்தகமாக மாறும். வண்ணம் தீட்டினால் அது புத்தகம் வீடு. அதே மாதிரி நல்ல நூல்கள் படித்தா அந்த நூல்கள் நம்ம மனசுக்குள்ளார போய் நம்ம மனசில் இருக்கிற இருளை, வஞ்சகத்தை, சூதை எல்லாம் தூள் தூளாக்கி நம்மை புதிய மனிதராக மாற்றிவிடும். அதனால தான் புத்தகத்துக்கு நம்முடைய முன்னோர்கள் புத்தகம் என்று பெயர் வைத்தார்கள். இப்படி புத்தகமாக மாறுவதற்கு நாம் புத்தகம் படிக்க வேண்டும். அதனால தான் பாவியந்தன் பாரதிதாசன் சொல்லுகிற போது கூட, காலையில் படி, மாலையில் படி, நண்பகல் எப்பயுமே படிச்சுக்கிட்டுரு அப்படிங்கிற ஒரு செய்தியை வலியுறுத்தியிருக்கிறார். புறநானூற்றில் சொன்னதைப் போலவே இன்றைய இலக்கியங்களும் படிப்பின் அருமையை, சுவாசத்தின் பெருமையை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் படிக்க இளைஞர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பரிசு பொருள்களை பிறந்த நாளுக்கு நம்ம போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். அப்படி இல்லாமல் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் வரும்போதும் அதை கொடுத்தோம்னா அவங்க நல்லா படிப்பாங்க. அதனால தான் எப்பயுமே படிப்புத்தான் உன்னை உயர்த்தும். தாராபாரதி சொல்லுகிற போது சொல்லுவார், விழி விழி உன் விழி நெருப்பு விழி, உன் விழி முன் சூரியன் சின்ன பொறி, நீ நீட்டி படுத்தால் உலக உரண்டையில் நீதான் பூமத்திய ரேகை, நீ போட்டு கொடுக்கும் பாதைதான் உலகம் வளம் வரும் பாதை என்ற அற்புதமான செய்தியை செதுக்கி வைத்தார்கள். உலகம் முழுவதும் நீ நடப்பதற்கு படியுங்கள் என்கின்ற வார்த்தையை இன்றிலிருந்து மந்திரமாக எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

இசையால் இறைவனை வணங்கும் நேரம் இது. வழங்குகிறோம் வழிபாடு.

இசையால் இறைவனை வணங்கினோம் வழிபாடு நிகழ்ச்சியில் நேரம் 6:35:15 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 23 சனிக்கிழமை. உழவர்களுக்கு

கான செய்திகள். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாக்கும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்தி வைக்க வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குழம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை அதிகப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்துவிட வேண்டும். இதனை நல்ல வெயிலான நேரத்தில் மட்டும் செய்ய வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை தலைவர் அறிவிக்கின்றார். வேளாண் ஆலோசனைகள் சில. தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 300 கிராம் காப்பர் ஹைட்ராக்சைடு என்ற அளவில் தெளிக்கலாம். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் ஓர் ஏக்கரில் 40 கிராம் தயாமிதாக்ஷம் அல்லது 400 மில்லி அசாடிராக்டின் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நெற்பயிரில் இலை சுருட்டு புழு தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்பான் 400 மில்லி அல்லது காட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு 600 கிராம் ஓர் ஏக்கருக்கு தெளிக்க வேண்டும். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 8 வீதம் 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும் போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினெல்லிட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவில் உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40-70% என்ற அளவுக்கு குறைக்கின்றது. அதிக பாதிப்பின் போது 1 லிட்டருக்கு வேப்ப எண்ணெய் 20 மில்லி அல்லது அசாடிராக்டின் 2 மில்லி, 1 லிட்டருக்கு 1 மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து தென்னை ஓலையின் அடிப்புறம் தெளிக்க வேண்டும். உழவர் நண்பர்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாலி, வரகு, சாமை, பாசிப்பயறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடி முருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி, தட்டைப்பயறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். அல்லது இயக்குனர் விதை மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது தொலைபேசி எண்கள் 0422, இது இணைப்பு எண், 6611-232 அல்லது 6611-432, இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். 6611-232, 6611-432. மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி seed unit@tnau.ac.in.

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள் பிரெட், பன்னு, பிஸ்கட், ரஸ்க், சூப் ஸ்டிக்ஸ், கேக்கு, எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சிறுதானிய மாவை மிக்ஸ் பண்ணி தயார் பண்ணலாம்.
0: சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவர்களின் கருத்துக்கள். தொடர்ந்து
2: இயற்கை இடுபொருள் தயார் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாட்டு மாடு இருக்கணும். அது எந்த ரக நாட்டு மாடா இருக்கலாம். ஒரு நாட்டு மாடு இருந்தது அப்படின்னா பஞ்சகவியம், மூலிகை பூச்சி விரட்டி, அமிர்த கரைசல், தேமூர் கரைசல், மட்கா காடு, ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், எண்ணற்ற இடுபொருட்களை நம்மளே நாம் தயார் பண்ணிக்கலாம்.
0: இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு குறித்து திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தை சேர்ந்த டி ஆறுமுகம் அவர்களுடன் நேர்முகம் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்ப வெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சானக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்களிட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுகள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுகள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகிறது. எனவே விவசாயிகள் மண் புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். அன்பார்ந்த விவசாயிகளே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடக்கத்தில் வெங்காயத்தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சானங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறைகள் மழைக்காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா ஆஸ்பரெல்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும்.
4: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள்.

நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: நேரம் 6:45. ஆகாஷ்வாணி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி IIT பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு

ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி சேப்பாக் அணியையும் வென்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி IIT பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். ஹரியானா மாநிலம் சோனிபட் வளாகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய உயர் செயல் திறன்மிக்க பரம்பிரக்யா என்ற அதிநவீன சூப்பர் கம்ப்யூட்டர் மையத்தையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் சிறந்த மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் உள்ளிட்ட விருதுகளையும் பிரதமர் வழங்கவுள்ளார். இந்த ஆண்டு 3,336 மாணவர்கள் பட்டங்களை பெறவுள்ளனர். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின்போது

0: 36 மாணவர்கள் பட்டங்களை பெறவுள்ளனர். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த நிறுவனங்களில் செமிகண்டக்டர் உட்பட மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள 61 கல்வி நிறுவனங்களில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு திறனை வளர்ப்பதற்கு மத்திய அரசு ஆதரவளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சென்னை ஐஐடி, சென்னை அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி, திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் உள்ளிட்ட முக்கியமான கல்வி நிறுவனங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் மாநில அரசின் சார்பில் திரு ஆனந்த், திரு செங்கோட்டையன், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட 7 அமைச்சர்கள் பங்கேற்றனர். விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், சர்க்கரை ஆலைகளுக்கு விவசாயிகள் அளித்த கரும்புக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாய சங்க பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவை தேர்தலின் போது தவிக அளித்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார். தமிழகத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்துக் கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று கூறினார். விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக உள்ள நீதிபதிகள் பணியிடங்களை நிரப்பும் வகையில் 19 பேரை நீதிபதிகளாக நியமிக்க கடந்த மே மாதம் உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரைத்திருந்தது. இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர், பரிந்துரைக்கப்பட்ட 19 பேரில் 15 பேரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்து உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 66 உயர்ந்து காலி இடங்களின் எண்ணிக்கை 9 குறைந்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சென்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்ற இத்தொடரில் தன்னைவிட அதிக ரேட்டிங் கொண்ட அமெரிக்கா, உஸ்பெகிஸ்தான் மற்றும் ஜெர்மனி நாட்டு வீரர்களை எதிர்கொண்டு பிரக்யானந்தா வெற்றி வாகை சூடியுள்ளார். இதன் மூலம் சர்வதேச செஸ் அரங்கில் தான் ஒரு சிறந்த சாம்பியன் என்பதை அவர் மீண்டும் ஒருமுறை நிரூபித்து இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இளம் விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அளவில் வெற்றி பெற தேவையான ஆதரவையும் வழிகாட்டுதலையும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வழங்கி வருகிறது என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இவ்வழக்கின் முக்கிய இடைத்தரகராக செயல்பட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்ட ஜெயபிரகாஷும் சிபிசிஐடி முன்பு சரணடைந்துள்ளார். முன்னதாக இருவரும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. முல்லை பெரியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது.

0: பத்து. இது கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் முதல் போக பாசனத்திற்கு பயன்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கடந்த வாரம் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் முல்லைப் பெரியார் அணையின் நீர்மட்டம் 122 அடி வரை உயர்ந்தது. இதனால் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க தமிழ்நாடு நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இன்று காலை 10:30 மணிக்கு மேல் தேக்கடி தலைமதகு பகுதியில் இருந்து பாசன தேவைக்காக வினாடிக்கு 200 கன அடி வீதமும், குடிநீர் தேவைக்காக 150 கன அடி வீதமும் என மொத்தம் 350 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. 120 நாட்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீர் இருப்பு மற்றும் நீர் வரத்தை பொறுத்து 3629 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதன் மூலம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் உள்ள 14,707 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: இருவரி செய்திகள். கொலம்பியா நாட்டின் புதிய அதிபராக திரு அபிலாடோ டேலா எஸ்பரிலா பதவியேற்றுள்ளார். தாய்லாந்தில் பள்ளி ஒன்றில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 அதிகரித்துள்ளது. சீனா உரிமை கோரும் அருணாச்சல பிரதேசத்தின் 27 பகுதிகள் இந்தியாவிற்கு சொந்தமானது என்பதற்கான அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருச்செங்கோடு நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி மதுபாலன் நேற்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நெல் சேமிப்பு கிடங்கில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் ஊராட்சி பகுதியில் காட்டாங்கல் கால்வாய் தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா அறிவுறுத்தியுள்ளார். உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியை வென்றது. முதலில் விளையாடிய திண்டுக்கல் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 170 ரன் எடுத்தது. 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 17.4 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக நடைபெற்ற சேப்பாக் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி IIT பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி சேப்பாக் அணியையும் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 6:55.

0: சூழல் அறிவோம்.
1: புவி வெப்பமயமாதல் காரணமாக சில பண்டைக்கால நுண்ணுயிரிகள் பனிப்பாறைகள் உருகி வருவதிலும் சில நச்சுக்கள் வெள்ளங்களில் கலந்து வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. ஐநாவின் சுற்றுச்சூழல் திட்டத்தின் ஃப்ரண்டியர்ஸ் ரிப்போர்ட் 2025 இனிவரும் காலங்களில் என்னென்ன பருவநிலை சார்ந்த பிரச்சினைகள் வெளிவரும் என்பதை விவரமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிகரிக்கக்கூடிய வெள்ளத்தினை சமாளிக்க தடுப்பணைகள் இல்லாமல் இருப்பது, வயதில் மூத்த குடிமக்களை பருவநிலை மாற்ற சவால்களிலிருந்து காப்பது போன்றவை தற்போது இருக்கும் சிக்கல்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் பருவநிலை மாற்றமானது எவ்வாறு சூழல் அமைப்புகளை மாற்றி வருகிறது என்பதோடு கூடவே அதில் வாழும் சமூகங்கள் எத்தனை

0: பாதிப்புகளுக்கு ஆளாவார்கள் என்ற விவரங்கள் ஆய்வு தகவல்களோடு வழங்கப்பட்டுள்ளன. அதாவது புதிய ஆபத்துகள் மட்டுமல்லாது தீவிரமான ஆபத்துகள் இருப்பதை அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. ஆகவே ஆண்டுக்கு ஆண்டு வளர்ந்து கொண்டே வரவிருக்கும் அபாயங்களுக்கு ஏற்ப மக்கள் இயற்கை மற்றும் பொருளாதாரத்தை காக்கும் நடவடிக்கைகள் குறித்து சிந்தித்து விரைவாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளது. இந்த நூற்றாண்டிலேயே பல பனிமலைகள் உருகுவதையும் அதனால் ஏற்படும் வெள்ளப்பெருக்கினையும் நாம் காண வேண்டியிருக்கும். அதோடு மறைந்துவிட்டதாக நாம் நினைத்த நுண்ணுயிரிகள் மீண்டும் வெளிவரும் என தெரிகிறது.
1: இடம்பெற்றது சூழல்.

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், சென்னை எனும் தொழில் நகரம் உரைச்சித்திரம் கேட்கலாம்.
2: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி

0: நேரம் 7 மணி.
1: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். நிலங்களாலும் மொழியாலும் பண்பாட்டாலும் வாழ்க்கை முறையாலும் வேறுபட்டிருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்ட தேசம் இந்தியா. இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் என்று சூளுரைக்கிற மக்கள்தான் இந்த தேசத்தின் ஆணிவேர். இன்று இந்தியா உலக வல்லரசுகளோடு பொருளாதாரத்திலும் வளர்ச்சியிலும் உற்பத்தியிலும் போட்டியிடும் அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது. உலகத்தையே தலைமையேற்று வழிநடத்தும் அளவுக்கு ஆளுமை பொருந்திய தேசமாக மாறியிருக்கிறது. பல நாடுகள் இந்திய பிரதமரின் வழிகாட்டுதலையும் தலைமை பண்பையும் பாராட்டி தங்கள் தேசத்தின் உயரிய விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார்கள். இந்தியாவோடு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை உருவாக்கி நேசத்தை வளர்த்துக் கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்தியா சர்வதேச முக்கியத்துவத்தை வென்றெடுத்திருக்கிறது. வரும் ஆகஸ்ட் 15, 2026 அன்று இந்தியா தனது 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. 80 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேசம் அந்நியர்களின் காலனி ஆதிக்கத்தில் சிக்குண்டு

சுயம் இழந்து கிடந்தது. இந்தியாவின் எல்லா திசைகளிலும் விடுதலைக்கான பேரெழுச்சி உருவானது. தங்கள் ஆன்மாவை உருக்கி இந்தியர்கள் நிகழ்த்திய சத்தியாகிரக போராட்டத்திற்கு தாக்கு பிடிக்க முடியாமல் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறினார்கள். இந்தியா சுதந்திர தேசமானது. 1947 August 15 என்பது இந்தியாவுக்கு மற்றொரு நாள் அல்ல, அதுதான் இந்தியா என்ற தேசம் மறுகட்டமைப்பு செய்வதற்கான அடித்தளம் உருவான நாள். புதிய இந்தியாவின் கனவுகளுக்கு நம் தலைவர்கள் உயிர் கொடுத்த நாள். நம் தியாக தலைவர்கள் உருவாக்கிய சத்தியாகிரகத்தின் வெம்மை அந்நியர்களின் இதயத்தை தாக்கி அடிமை தலையை அறுத்த நாள். இன்னும் பல நூற்றாண்டுகள் ஆனாலும் அந்த திருநாளை ஒவ்வொரு இந்தியரும் திருவிழாவைப் போல உணர்வு பூர்வமாகவே கொண்டாடுவார்கள். கடந்த 80 ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சி என்பது பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய வளர்ச்சியாகும். சற்றேற குறைய 200 ஆண்டுகள் காலனி ஆதிக்கத்தின் பிடியில் சிக்குண்டு முடங்கி கிடந்த தேசம் அடுத்த 80 ஆண்டுகளில் வீறு கொண்டு எழுந்து உலகின் ஆக பெரிய ஜனநாயக சக்தியாக உலகை வழிநடத்தும் வல்லமை மிக்க நாடாக எழுந்து நிற்பது சாதாரணமல்ல. சுதந்திரம் பெற்ற போது இந்தியாவின் மக்கள் தொகை சுமார் 34 கோடி. இந்த 80 ஆண்டுகளில் உலகின் ஆக பெரிய மனித வளம் கொண்ட தேசமாக இந்தியா வளர்ந்திருக்கிறது. சுமார் 145 கோடி இந்தியர்கள் உணர்வால் ஒருங்கிணைந்து இந்த தேசத்திலே வாழ்கிறார்கள். சுதந்திர இந்தியாவில் நடந்த முதல் பொது தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 17 கோடி. இன்று 100 கோடிக்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் இந்திய பொது தேர்தல்களில் தங்கள் பிரதிநிதிகளை உரிமையோடு தேர்வு செய்கிறார்கள். 80 ஆண்டுகளுக்கு முன்பு உள்நாட்டு உற்பத்தியில் மிகவும் பின்தங்கியிருந்த இந்தியா இன்று உலகின் முன்னணி பொருளாதாரங்களில் ஒன்றாக மாறியிருக்கிறது. அக்காலத்தில் வேளாண்மையை மட்டுமே பிரதானமாக நம்பியிருந்த நம் தேசம் இன்று தொழில், சேவை, தகவல் தொழில்நுட்பம், உற்பத்தி, விண்வெளி உள்ளிட்ட பல துறைகளிலும் மிக பெரும் வளர்ச்சியை எட்டியிருக்கிறது. தனிநபர் வருமானம் உயர்ந்து இந்தியர்களின் வாழ்க்கை தரம் பெருமளவு மேம்பட்டுள்ளது. சுதந்திரம் பெற்ற காலத்தில் 12 முதல் 18% இருந்த இந்தியர்களின் கல்வி அறிவு விகிதம் இன்று 75% மேல் வளர்ச்சி பெற்றுள்ளது. இப்படி இன்னும் பல்வேறு துறைகளிலும் சுதந்திர இந்தியா எட்டியிருக்கிற வளர்ச்சி என்பது அபரிமிதமானது. சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகளை கொண்டாடும் இந்த தருணத்தில் விக்சித் பாரத் என்ற மாபெரும் கனவோடு இந்தியா நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைத்த வளர்ச்சியை நோக்கி பயணப்படும் நம் தேசத்தில் 80ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை கோலாகலமாக கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளது. ஒரு நாட்டின் எல்லைகளை அதன் வரைபடம் வரையறுக்கலாம், ஆனால் அதன் ஆன்மாவை வரையறுப்பது அதன் தேசிய கொடியே என்பார்கள். அதற்கேற்ப நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த சுதந்திர தினத்திற்காகவும் இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறார். இந்த இயக்கத்தில் இணையுமாறு இளைஞர்களையும் குடிமக்களையும் உரிமையோடு அழைத்திருக்கிறார். இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கம் 2022 இந்தியா சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நடைபெற்ற ஆசாதி கா அம்ரித் மகோத்சவ் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ஆண்டு 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 5வது ஆண்டாக இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கம் முன்னெடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடி, ஒவ்வொரு இதயத்திலும் தேசப்பற்று என்பதே இந்த இயக்கத்தின் முத்தாய்ப்பான நோக்கம். 2026 இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கம் நாளை August 9 முதல் 17 வரை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் ஒவ்வொரு இந்தியரும் அவரவர் வீட்டில் தேசிய கொடியை ஏற்றி நம் தேசத்தின் உணர்வோடு கலக்க வேண்டும். அந்த கொடியோடு செல்ஃபி எடுத்து அதிகாரப்பூர்வ இயக்கத்தில் பகிர்ந்து ஒற்றுமையை பறைசாற்ற வேண்டும். உங்கள் ஊரில் இருக்கும் பள்ளி, கல்லூரி மற்றும் சமூக இயக்கங்கள் முன்னெடுக்கும் சுதந்திர தின நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தேசப்பற்றாலும் உணர்வாலும் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும். ஹர் கர் திரங்கா செல்ஃபியை பதிவேற்றுவது மிகவும் எளிது. உங்கள் வீட்டில் தேசிய கொடியை ஏற்றுங்கள். கொடியுடன் ஒரு தெளிவான செல்ஃபி எடுங்கள். hargartiranga.com என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தை திறந்து அப்லோட் யுவர் செல்ஃபி என்ற பொத்தானை அழுத்துங்கள். உங்கள் பெயர் மற்றும் மொபைல் எண் உள்ளிட்ட விவரங்களை நிரப்பி நீங்கள் எடுத்த செல்ஃபி புகைப்படத்தை அப்லோட் செய்யுங்கள். பதிவேற்றம் முடிந்ததும் உங்கள் பங்களிப்பு சான்றிதழை பதிவிறக்கம் செய்து சமூக வலைதளங்களில் பகிருங்கள். இந்தியாவின் தேசிய கொடி என்பது பல தலைமுறைகளின் தியாகம், நம் ஜனநாயகத்தின் வலிமை, நாட்டின்

0: ஒற்றுமையை நினைவூட்டும் உயர்ந்த தேசிய சின்னம் அது. இந்திய சுதந்திர தின கொண்டாட்டத்தை மக்களின் நேரடி பங்கேற்புடன் கொண்டாடும் இந்த தேசிய முயற்சியில் குடும்பங்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றி அதன் பெருமையையும் பொறுப்பையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இதில் பங்கேற்று தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டும். தேசிய கொடியின் ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு ஆழமான பொருள் உள்ளது. மேலிருக்கும் காவி நிறம் தியாகத்தையும் தன்னலமற்ற சேவையையும் குறிக்கிறது. நடுவில் உள்ள வெண்மை நிறம் உண்மை, அமைதி மற்றும் நேர்மையின் அடையாளமாகும். அதிலுள்ள அசோக சக்கரம் இடைவிடாத முன்னேற்றத்தையும் நீதியையும் உணர்த்துகிறது. கீழிருக்கும் பச்சை நிறம் வளம், நம்பிக்கை மற்றும் இயற்கையுடனான இணைப்பை குறிக்கிறது. இந்த மூன்று நிறங்களும் இணைந்து இந்தியாவின் உயரிய லட்சியங்களை வெளிப்படுத்துகின்றன. தேசிய கொடியை ஏற்றும் போது பிளாக் கோட் ஆஃப் இந்தியா மற்றும் தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கும் சட்டம் 1971 ஒவ்வொரு குடிமகனும் கடைபிடிக்க வேண்டும். கொடியை எப்போதும் மரியாதையுடன் கையாள வேண்டும். எந்த நிலையிலும் தரையிலோ தண்ணீரிலோ தேசிய கொடி படக்கூடாது. பயன்படுத்தி முடித்த பிறகு தேசிய கொடியை மரியாதையுடன் மடித்து பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். சேதமடைந்த கொடியை மரியாதைக்குரிய முறையில் அகற்ற வேண்டும். கொடியை கிடைமட்டமாக காட்சிப்படுத்தும் போது மேலே காவி, நடுவில் வெள்ளை, கீழே பச்சை நிறம் இருக்க வேண்டும். 24 ஆரங்களை கொண்ட அசோக சக்கரம் தெளிவாகவும் சரியான வடிவிலும் இருக்க வேண்டும். தேசிய கொடியை அலங்கார பொருளாகவோ, ஆடையாகவோ, மேசை விரிப்பாகவோ, விளம்பரத்திற்காகவோ, வணிக நோக்கத்திற்காகவோ பயன்படுத்தக்கூடாது. தேசிய கொடி அனுமதிக்கப்பட்ட பொருட்களால் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். தேசிய கொடியை அவமதிப்பது அல்லது பிளாக் கோட் விதிகளை மீறுவது தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கும் சட்டம் 1971 கீழ் குற்றமாகும். இதற்கு அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். இல்லந்தோறும் தேசிய கொடி என்பது ஒரு விழாவோ ஒரு இயக்கமோ அல்ல. அது ஒரு பொறுப்புணர்வின் வெளிப்பாடு. சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறவும் நாட்டின் வளர்ச்சியில் மக்கள் தங்களின் பங்களிப்பை உணரவும் இந்த இயக்கம் ஊக்கமளிக்கிறது. நாட்டின் முன்னேற்றம் என்பது அரசின் முயற்சியால் மட்டும் உருவாகாது, பொறுப்புள்ள குடிமக்களின் பங்களிப்பாலும் அது வலுப்பெறும் என்ற செய்தியை இந்த இயக்கம் எடுத்துரைக்கிறது. 2026 இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் தேசிய கொடியை வீடுகளில் ஏற்றும் நிகழ்வை தாண்டி இந்தியர்களின் மனங்களில் ஒற்றுமை, பொறுப்பு, தேசப்பற்று மற்றும் ஜனநாயகத்தின் மதிப்புகளை மீண்டும் உயிர்ப்பிக்கும் ஒரு மக்கள் இயக்கமாக மாறியிருக்கிறது. ஒவ்வொரு இல்லத்திலும் பறக்கும் தேசிய கொடி இந்தியாவின் பெருமையையும் அதன் எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையையும் உயர்த்தி பறக்க செய்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: புத்தம்புது காலையில் இனி கேட்கலாம்.
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.
2: கற்போர் உள்ளத்தை கவரும் வகையில் காப்பியம் படைத்த கவிஞர்களில் தலை சிறந்தவர் கம்பர். கம்பர் படைத்த பாத்திரங்கள் வெறும் கதாபாத்திரங்கள் மட்டுமல்ல, அவை ஒவ்வொன்றும் நம் மனக்கண்ணில் நடமாடும் சொல் ஓவியங்கள். பொதுவாக ஒரு நூலை படிக்கின்ற பொழுது அந்த நூலில் இடம்பெறும் சில கதாபாத்திரங்கள் நம்முடைய நினைவில் நின்று கொண்டிருக்கும், நம்முடன் வந்து கொண்டே இருக்கும். சான்றாக நடையில் நின்று உயர் நாயகன் ராமனை, கற்பினுக்கு அணியை ஆகிய சீதையை, பங்கமில் குணத்தான் ஆகிய பரதனை, சொல்லின் செல்வன் ஆகிய அனுமனை படிக்கின்ற பொழுது அந்த பாத்திரங்களை படைத்த நூல் ஆசிரியர் பெயரும் நம் நினைவில் உடன் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் கைகேயி என்ற பாத்திரத்தை படிக்கின்ற பொழுது சிறிது சிறிதாக படிப்பவர் உள்ளம் பாத்திரத்துடன் ஒன்றிவிடும். அப்பொழுது இராமாயணம் என்னும் நூலினை படைத்த கம்பனின் பெயர்

0: கூட அந்த தருணத்தில் நம் நினைவிற்கு வராது. ஆசிரியனின் பெயரையே மறந்து விடுவோமோ என்று சொல்லும் அளவிற்கு கைகேயி என்னும் கதாபாத்திரம் நம்முடைய நினைவில் சொல் ஓவியமாக நிலைத்து நிற்கும். கைகேயியின் தோற்றம், செயல்பாடுகள் குறித்த பாடல்களை படிக்கின்ற பொழுது நம் மனக்கண் முன் அவளுடைய உருவமும் செயல்பாடுகளும் உணர்வு பூர்வமாக நம் உள்ளத்தில் கலந்து நடைபோடும். அந்த வகையில் எந்த கதாபாத்திரம் நம்முடன் ஒன்றி நூல் ஆசிரியனின் பெயரை சிறிது நேரம் மறக்கச் செய்கின்றதோ அந்த கதாபாத்திரமே நூல் ஆசிரியனை படைத்த பாத்திரமாகும். அந்த வகையில் கம்பன் படைத்த பாத்திரம் கைகேயி என்று கூறுவதை விட கம்பனை படைத்த பாத்திரம் கைகேயி என்று கூறுவதே சால பொருந்தும். கேகயம் என்றால் மயில் என்று பொருள். கைகேயி இந்த கேகய குலத்தில் பிறந்ததால் இவள் கைகேயி என்று அழைக்கப் பெறுவதாக சான்றோர் கூறுவர். இவளை நாடக மயில் என்று கூறுகின்றார் கம்பர். முடியுடை மூவேந்தர்க்கு வில், புலி, மீன் முதலியவை சின்னங்களாக இருப்பது போல் கேகய மரபை சார்ந்தோர்க்கு மயில் சின்னமாகும். மயிலை தன் குறியீடாக கொண்ட மன்னர் மரபுக்கு என்று சில உயர்ந்த பண்புகள் உள்ளன. மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் பீஷ்மர் தர்மருக்கு உபதேசம் செய்கின்றார். அதாவது, அரசு பொறுப்பில் உள்ளவன் மயிலை போல் அரசு செய்வது எப்படி என்பதை கூறுகின்றார். சான்றாக, முதலில் மயில் தன் தோகையை விரித்து எல்லோரையும் மகிழ்விப்பது போல் ஒரு நாட்டினை ஆளக்கூடிய மன்னனும் தன் நிர்வாக திறனால் மக்களை மகிழ்விக்க வேண்டும். அடுத்து, மயில் முறை குலத்தில் மூத்த குஞ்சுக்கே உச்சிக்கொண்டை இருக்கும். அவ்வாறே மூத்த பிள்ளைக்கே அரசுரிமை கொடுப்பது கேகய குல மரபாகும். இவ்வாறு தன் குல மரபிற்கு ஏற்ற உயர்ந்த பண்புகளை கொண்டவளாகத்தான் கைகேயி தொடக்கத்தில் இருந்தாள். இன்னும் சொல்லப்போனால், மந்தரையாகிய கூனி பரதன் அரசாள வேண்டும் என்பதை வலியுறுத்திய போதும் கூட கைகேயி மந்தரையிடம், சூரிய குலத்தில் பிறந்தோர் தங்கள் உயிரே போனாலும் சான்றோர் உரையினை மறுக்க மாட்டார்கள், கேகய குலமும் அவ்வாறே, நீ கேகய குலத்து உரிமையை மனுமுறை குல நெறியை சிந்தையில் அசுத்தப்படுத்திவிட்டாய் என்னும் பொருள்பட வெயில் முறை குல கதிரவன் முதலிய மேலோர் உயிர் முதல் பொருள் திரம்பினும் உரை திரம்பாதோர் மயில் முறை குலத்து உரிமையை மனு முதல் மரபை செயிர் உற புலை சிந்தையால் எனின் அது தீமையோ என்று கூறி கடிகின்றாள். ராமனை பயந்த எற்கு இடருண்டோ என்று கூறி தூமொழி மடமானாக இருந்தவள் பின் தீயவை யாவினும் சிறந்த தீயாளாக மாறினாள். தன் குல இயல்புக்குரிய குணங்களில் இருந்து மாறி மந்தரையின் பேச்சை கேட்டு நாடகமாடினாள். இதனால்தான் கைகேயியை மயில் என்று பொதுவாக கூறாமல் நாடக மயில் என்று குறிப்பிடுகின்றான் கம்பன்.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.
2: நேரம் 7:14:55. ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால், இந்திய கப்பல்கள் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து

0: வருவதாக தெரிவித்தார். வளைகுடா நாடுகளில் உள்ள அனைத்து இந்திய தூதரக அலுவலகங்கள், கப்பல் போக்குவரத்து அமைச்சகம், வளைகுடா நாடுகளின் கடல்சார் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்திய மாலுமிகளுக்கு உதவ 24 மணி நேரமும் செயல்படும் உதவி மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ரயில் பயணத்தின் போது வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து குறைவான புகார்களை வருவதாக கூறினார். உணவு பாதுகாப்பு விதிகளை மீறியதாக கடந்த 3 ஆண்டுகளில் IRCTC சார்பில் 5,13,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு விதிகளை மீறிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். ரயில் பயணிகளுக்கு வழங்கப்படும் உணவு தரமான சமையல் கூடங்களில் தயார் செய்யப்படுவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய அலுவலகத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மும்பையில் இன்று திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் போது மகாராஷ்டிரா மாநில நகர்ப்புற கூட்டுறவு நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கூட்டுறவு சங்க பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார். இந்த நிகழ்ச்சியின் போது தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம், தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்திற்கு இடையே அமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. கூட்டுறவு வங்கித் துறையில் இணைய பாதுகாப்பு தொழில்நுட்ப திறனை மேம்படுத்த இந்த ஒப்பந்தம் உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சர்வதேச நிதி தொழில்நுட்ப திருவிழாவில் பேசிய அவர், அனைவருக்கும் வங்கிக் கணக்கு போன்ற தொலைநோக்கு திட்டங்கள் மூலம் நிதி அதிகாரம் அளித்தலில் நாடு முன்னேறியுள்ளதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு ஆகியவை நிதி தொழில்நுட்பத்துறையின் அடுத்தகட்ட வளர்ச்சியை தீர்மானிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் தனியார் பங்களிப்பை அரசு அனுமதித்ததன் விளைவாக விண்வெளித்துறையில் நாடு பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையம் உள்ளிட்ட பல தேர்வுகளில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானது மற்றும் தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு நிஷிகாந்த் துபே, மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய நிர்வாக தவறுகள் மீண்டும் நிகழாமல் இருக்க அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இப்பிரச்சினை எழுப்பப்படும் என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் போராட்டம் நடத்திய மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டங்களின் போது உயிரிழந்தவர்கள் குறித்து முறையான மற்றும் நடுநிலையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் ஆதரவு தெரிவித்துள்ளார். அமைதியான முறையில் போராடியவர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் ஏற்கத்தக்கதல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். உள்ளூர் சட்டமன்ற தேர்தலில் வெளியாட்களுக்கு இடஒதுக்கீடு செய்யும் பாகிஸ்தான் அரசின் முடிவை எதிர்த்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கடந்த வாரம் போராட்டங்கள் நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. சிவசாகர், நாகுன், சோனிப்பூர், லக்கிப்பூர், ஜோஹாட் உள்ளிட்ட 13 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதில் கோலாகட் மாவட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு 59,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 10,000 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் 10,700 ஹெக்டேர்

0: இல் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. சாலைகள் மற்றும் பாலங்களும் சேதமடைந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் மருத்துவ உபகரணங்கள் சந்தை மதிப்பு 2047 ஆண்டுக்குள் 250 பில்லியன் டாலராக அதிகரிக்கும் என்று இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இந்த சந்தை வளர்ச்சியடைந்து வருவதாகவும் தற்போது 14 பில்லியன் டாலராக உள்ளது என்றும் அந்த அமைப்பின் அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் சுகாதார தேவைகள், மேம்பட்ட மருத்துவ தொழில்நுட்பங்களின் பயன்பாடு, உள்நாட்டு உற்பத்திக்கான அரசின் ஆதரவு ஆகியவை விரைவான வளர்ச்சிக்கு உந்துசக்தியாக உள்ளதாக இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் கூறியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி திரிபுரா மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு பிரஜேஷ் பாண்டி அறிவித்துள்ளார். அகர்தலாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சரிபார்க்கும் பணி செப்டம்பர் 15 முதல் அக்டோபர் 14 வரை நடைபெறும் என்றும் அவர் கூறினார். வரைவு வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 21 அன்று வெளியிடப்படும் என்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் என்றும் திரு பிரஜேஷ் பாண்டே தெரிவித்தார். கேந்திரிய வித்யாலயா, நவோதய வித்யாலயா மற்றும் ஏகலைவா உண்டு உறைவிட பள்ளிகளில் 2ஆம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு நடத்தப்பட்ட தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என்று CBSE அறிவித்துள்ளது. இம்மாதத்தின் 3வது வாரத்திலிருந்து படிப்படியாக இந்த முடிவுகள் வெளியிடப்படும் என்று சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. தேர்வை எழுதியவர்கள் வதந்திகளையும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களையும் தவிர்க்குமாறும் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் மட்டுமே தேர்தல் முடிவுகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் CBSE கேட்டுக்கொண்டுள்ளது. கேரள மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றும் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக காசர்கோடு, கண்ணூர், வயநாடு, கோரிக்கோடு, கோட்டயம், ஆலப்புழா மற்றும் பத்தனம்திட்டா ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அம்மாநிலத்தின் பிற மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகிறது. கடலோர பகுதிகளிலும் லட்சத்தீவு பகுதிகளிலும் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இப்போட்டி இன்று காலை மணி 11:30 நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியை வென்றது. முதலில் விளையாடிய திண்டுக்கல் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 170 ரன் எடுத்தது. 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 17.4 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக நடைபெற்ற சேப்பாக் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் 7:25. மதியில 720 கிலோஹெர்ட்ஸில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் புத்தம் புது காலை. நிகழ்ச்சியில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: காம்புல இருக்கிற தோல் வந்து கட் ஆகலாம். அது ஏன்னா குழந்தை ரொம்ப நேரம் ஃபீட் பண்ணாலும் இல்லை ரொம்ப அடிக்கடி ஃபீட் பண்ணாலும். ஸோ ஜென்ரலாக நம்ம கொடுக்குற அட்வைஸ் வந்து ஒரு சைடில் 15-20 நிமிஷம் வரைக்கும் குழந்தை சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் இன்னொரு சைடுக்கு மாற்றிக்கோங்க. 1 மணி நேரத்துக்குள்ளே குழந்தை அடிக்கடி கேட்கறதுனா பால் பத்துறதாங்கிறத யோசிக்கணும், இல்லை வேற ஏதாவது காரணத்தால் குழந்தை அழறதாங்கிறத யோசிக்கணும். ரொம்ப 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம அடிக்கடி ஒவ்வொரு வாட்டியும் ஃபீட் பண்ணி

0: ஒரே சைட்ல 20 நிமிஷம் அரை மணி நேரம் எல்லாம் முக்கால் மணி நேரம் எல்லாம் சில மதர்ஸ் வீட் பண்ணா அந்த காம்பு வந்து இன்ஜர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இன்ஜர் ஆச்சுன்னா வலி வரும், வலி வந்தாலே சம்திங் இஸ் ராங், தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். அண்ட் அந்த கட் இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அலர்ஜிங்கிறது யூஸ்வலா வரதில்ல. நீங்க ரெண்டாவது விஷயம், இந்த நிப்பிள் இன்ஜுரி ஆற காரணம், குழந்தை வாய் வச்சு சப்பும் போது த பேபி கிரியேட்ஸ் அ சக்ஷன், அந்த நெகட்டிவ் ப்ரெஷர் வச்சு தான் அதை சக் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம சரி குழந்தை கொடுத்தது போகிறோம் மாற்றலாம் அப்படிங்கும்போது குழந்தையாக விடாமல் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பிரெஸ்ட்டை இழுத்தோம்னா அது வந்து கடிக்கும், கடிக்கும்போது இந்த கட் வரும். ஸோ குழந்தையோட தானாக விடுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், இல்லைன்னா ஜென்டிலாக அந்த சக்ஷனை ரிலீஸ் பண்ணி வாயை திறந்து காம்பை வெள்ளை எடுக்கணும். அப்போது இந்த நிப்பிள் இன்ஜுரி வராமல் நம்ம தவிர்க்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே ஒரு அளவுக்கு கொஞ்சம் எக்ஸசைசஸ் பண்ணுறது நல்லது. அப்பர் பாடி எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், எப்போவாவது நம்ம கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒரு 3 கிலோ 4 கிலோ தூக்கிண்டு அப்படியே நின்றுட்டே இருப்போமா? நார்மலாக நம்ம பண்ணுறது இல்லைல்ல. ஸோ குழந்தை பிறந்தப்புறம் அந்த குழந்தைய நம்ம முக்கால்வாசி சமயம் தூக்கிண்டே தான் இருக்கும். அதனால ஷோல்டர், பிரெஸ்ட்டு, செஸ்ட்டு எல்லாமே வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த ஷோல்டர் ஸ்ட்ரெங்க்தனிங், அப்பர் பேக் ஸ்ட்ரெங்க்தனிங், இதெல்லாம் அப்பர் பாடி எக்ஸசைசஸ் முதலேருந்தே பண்ணிக்கிறது நல்லது. அப்போ தான் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணும்போது பாஸ்சர் சரியாக இருக்கும், பேக் பெயின் வராது, அண்ட் குழந்தைய ஹோல்ட் பண்ணிட்டு நீங்கள் நடந்து இதெல்லாம் பண்ணும்போது ஸ்ட்ரெயின் அவ்வளோவா தெரியாது. கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டட். ஆக்சுவலி இப்போ வந்து மோஸ்ட் ரீசன்ட் வாஸ் கோவிட். கோவிட் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது நம்ம பேபீஸ்க்கு கொடுக்கறதில்ல. வெஸ்டர்ன் வேர்ல்டில் டெஃபினெட்லி ஹெச்ஐவி கம்ப்ளீட்டாக பிரெஸ்ட் ஃபீடிங் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு அதில் கூட பிரெஸ்ட் ஃபீடிங் அலோவ் பண்ணுறது உண்டு. ஏன்னா கொஞ்சம் அதுலேருந்து வர இம்யூனிட்டி பேபிக்கு பாஸ் அவுட் ஆகுது. பட் தீஸ் ஆர் டூ காமன் இன்ஃபெக்ஷன்ஸ் வேர் வி சே நோ. மெடிக்கேஷன் இன்ஃபெக்ஷன் பொறுத்த வரைக்கும், மெடிக்கேஷன் எடுத்தோன்னா சில மனநோய்களுக்கு போடுற மெடிசன்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து பேபிக்கு, ஏன்னா அதனால பேபிக்கு சில இம்பாக்ட் வரும். சில மெடிசன்ஸ் வந்து ஸ்டாகர் பண்ணி ஃபீட் பண்ணலாம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மாத்திரை எடுத்துட்டா உடனே தாய்ப்பால் கொடுக்கலாம். ஏன்னா அந்த மாத்திரை அப்சார்ப் ஆகி அந்த லெவல் ரத்தத்தில் ஏறத்துக்கு 2 hours ஆகும். ஸோ அதனால நீ ஃபீட் பண்ணிட்டோ இல்லை மாத்திரையை போட்டோ உடனேயோ ஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 6 hoursக்கு ஃபீட் பண்ணாது, அந்த டைமில் அடிஷ்னல் பால் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கெட்யூல் அட்வைஸ் பண்ணி கொடுக்கறது உண்டு. பட் சில மருந்துகளுக்கு, மனநோய் மருந்துகளுக்கு டெஃபினட்டாக ஃபீடிங் அலோவ் பண்ணுறது கிடையாது. காமன் மெடிசன்ஸ்னால பாதிக்காது. ஸோ இப்போ ஒரு ஜுரம் வருது, பாராசிட்டமால் எடுத்துக்கிறோம், கோல்டு வருதுன்னு ஏதாவது எடுத்துக்கிறோம், வயிற்று வலிக்கு ஏதாவது ஆன்டாசிடோ அந்த மாதிரி எடுத்துக்கிறதெல்லாம் ஒன்றும் பாதிக்காது.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: காசியில் இருக்கிற கடவுள் காசி விஸ்வநாதர், அங்கே இருக்கிற தேவி காசி விசாலாட்சி. இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தப்போ கடவுள் சொன்னார், இந்த மனிதர்களை நாம் ரொம்பவும் நம்பிக்கையோடு தான் படைச்சிருக்கிறோம், இருந்தாலும் அவங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லை, எதுலேயும் ஒரு உண்மையான நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னார். என்ன அப்படி சொல்கிறீங்க? அதை பாருங்கள், எவ்வளவு பேர் காசியை தேடிட்டு வந்து கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா இவ்வளவு தூரம் தேடிட்டு வந்து இங்கே குளிப்பாங்களா அப்படின்னு நாங்கள் தேவி. சரி, அதை சோதித்து பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணிக்கிட்டாங்க. உடனே ஒரு திட்டம் போட்டாங்க. அது எப்படின்னா, நாம் ரெண்டு பேருமே பக்தர்கள் மாதிரி உருவத்தை மாற்றிக்கிட்டு கங்கை கரைக்கு போக வேண்டியது. நான் வந்து கங்கையில் இறங்கி குளிக்கிறேன், கொஞ்ச நேரத்தில் சுழலில் மாட்டிக்கிட்டது மாதிரி நடிக்கிறேன், நீ உடனே கரையிலிருந்து சத்தம் போடு, என்னோடய வீட்டுக்காரரை யாராவது காப்பாற்றுங்களேன் காப்பாற்றுங்களேன்னு சத்தம் போடு. அதோடு இன்னொன்று சொல், யாராவது ஒரு புண்ணிய ஆத்மா அவர்கிட்ட போய் அவருடைய முடியை பிடிச்சி இழுக்கணும், அப்படி ஒரு சாபம் இருக்குது எங்களுக்கு. புண்ணிய ஆத்மா அதாவது எந்த பாவமும் செய்யாத இல்லாத ஒருத்தர் தான் அவரை காப்பாற்ற முடியும்,

0: அப்படிப்பட்டவங்க யாராவது வெள்ளத்தில் குதிச்சு என்னுடைய கணவரை காப்பாற்றுங்கோ அப்படின்னு நீ சத்தம் போடு, கூச்சல் போடு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னார் கடவுள். சரின்னு சொல்லி ரெண்டு பேருமா சாதாரண பக்தர்கள் மாதிரி கங்கை கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. அவர் இறங்கி குளித்தார். திட்டம் போட்டது மாதிரியே சுழலில் மாட்டிக்கிட்டது மாதிரி கத்துனார். கரையில் இருந்த அந்த அம்மா, ஐயோ என் கணவரை காப்பாற்றுங்களேன், யாராவது காப்பாற்றுங்களேன்னு கத்துனாங்க. பல பேர் ஓடி வந்தாங்க. உடனே இவங்க, பாவம் இல்லாத புண்ணியாத்மா ஒருத்தரால் தான் என்னுடைய கணவர் காப்பாற்றப்படணுங்கிறது விதி, அப்படி ஒரு சாபம் இருக்குது, அதனால் புண்ணியாத்மா யாராவது அவர்கிட்ட போய் அவர் முடியை பிடிச்சி தூக்குனா அவரை காப்பாற்றி கொள்ளலாம் அப்படின்னாங்க. இவங்க இப்படி சொன்னதும் எல்லோரும் திகைச்சு போய் நின்றுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க செஞ்ச பாவம்லாம் ஒவ்வொன்றா ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டுது. சரி, இதுக்கு நாம லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். இந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார், ஆற்றுல குதித்தார். அவர்கிட்ட போனார், முடியை பிடிச்சார், தூக்குனார், அவரை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்துட்டார். அப்படி காப்பாற்றின அந்த ஆளை இவங்க ரெண்டு பேரும் தனியாக கூப்பிட்டுக்கிட்டு ஒரு மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. வந்து விசாரிக்கிறாங்க, நீ யாரப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஏதும் தெரியாத மாதிரி, நான் இந்த ஊர் அன்னசத்திரத்தில் வேலை செய்கிற ஒரு சமையல்காரன் அப்படிங்கிறார். நீ வந்து கங்கையில் குளிக்கிறது உண்டான்னு கேட்டிருக்காங்க. நான் இந்த ஊர்லேயே தான் இருக்கிறேன், இருந்தாலும் தினமும் கங்கையில் குளிக்கிறதில்ல, எப்போது ஒரு நாள் அங்கே குளிப்பேன் அப்படின்னார். கங்கையில் மூழ்கி எழுந்திரிச்சா பாவம்லாம் தொலையும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அங்கே இன்றைக்கி கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் தங்களை வந்து புண்ணிய ஆத்மாவாக நினைக்கல. கங்கையில் குளிக்காத நீ உன்னை வந்து புண்ணிய ஆத்மாவாக நினச்சி என்னை காப்பாற்ற வந்திருக்கிற, அது எப்படி அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், கங்கையில் குதித்ததுக்கு அப்புறம் தானே உங்களை காப்பாற்ற போகிறோம், அப்படி குதிக்கும் பொழுது என்னுடைய பாவம்லாம் போயிருக்கும்ல, நான் புண்ணிய ஆத்மாவாக ஆயிருப்பேனே, அதனால தான் துணிஞ்சு வந்து உங்களை காப்பாற்றினேன் அப்படின்னா. கடவுளும் தேவியும் அவனுக்கு வந்து காட்சி கொடுத்தாங்களாம். இப்படி ஒரு கதை உண்டு. அதாவது கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கே தங்களுடைய பாவம் போகுங்கிற நம்பிக்கை பரிபூர்ணமாக இல்லை, குளிக்காத ஒருத்தனுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது, அதனால் அவனால் கடவுளை பார்க்க முடிஞ்சுது. கடவுளை வந்து நாமளும் பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற குழப்பம்லாம் நமக்கு வேண்டியதில்லை, நம்பிக்கையோடு வாழணுங்கிற உண்மையை மட்டும் இந்த கதையிலேருந்து புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஏன்னா இந்த கதையை கேட்டுட்டு ஒரு நண்பன் குதர்க்கமாக ஒரு கேள்வி கேட்டான், ஏன் சார் கங்கையில் குளித்தா பாவம் போயிடும்னு சொல்கிறீங்களே, நான் எனக்கு வேண்டாத ஒருத்தனை அழைச்சிட்டு போய் கங்கையிலேயே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே முழுக்க போட்டுட்டு நான் செஞ்ச பாவத்தை வந்து அதுலேயே கழுவி விட்டுட்டு மறுபடியும் உங்ககிட்ட வந்துடுறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்னை வந்து புண்ணிய ஆத்மான்னு ஏற்றுக்குவீங்களா அப்படிங்கிறான். ஆள் கொஞ்சம் ஆசைந்தான், நம்மளே அங்கே அழைச்சிட்டு போனாலும் போயிடுவான்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

பட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பது இல்ல வாழ்வை பாரதம் பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடி

0: திருவருள் படத்திற்காக ஒலித்தது டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல். புத்தம்புது காலையில் இனி உங்கள் கவனத்திற்கு வெள்ளையனே வெளியேறு இயக்க தொடக்க நாள் குறித்த சிற்றுரை.
1: பாட்டன்றன் சொத்து பட்டயத்துக்கென்ன வீண் பஞ்சாயத்து. பாரத நாடென்றன் பாட்டன்றன் சொத்து பட்டயத்துக்கென்ன வீண் பஞ்சாயத்து. யாரிதை வேறோர் அந்நியர் ஆள அஞ்சி கிடந்தது போனது மாள. வாரவர் போறவர் யாரையும் நம்பி வாடின காலங்கள் ஓடின தம்பி. வீரமும் தீரமும் வெற்றுரை ஆமோ விடுதலை வேண்டுதல் விட்டிடப்போமோ. இது நாமக்கல் கவிஞரின் வரிகள். 1857 நடந்த சிப்பாய் கலகத்திற்கு பிறகு ஆங்கில அரசுக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய போராட்டம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். 2 உலகப்போர் முடிந்ததும் இந்தியாவை விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழியே இல்லை என்று ஆங்கிலேயர்களுக்கு விளங்க வைத்ததும் இந்த போராட்டமே. 1942 ஜூலையில் வார்தாவில் கூடிய இந்திய தேசிய காங்கிரசின் செயற்குழு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கான வழியை தொடங்கியது. 8 August 1942 பம்பாயில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் இந்த இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்ல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாநாட்டில் பேசிய காந்தியடிகள் செய் அல்லது செத்து மடி என்ற கோஷத்தை வலியுறுத்தி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்கி வைத்தார். 9 August காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேல் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் பலரையும் ஆங்கிலேய அரசு சிறைபிடித்தது. இந்த கைதுகள் போராட்டத்தை ஒடுக்குவதற்கு பதிலாக மக்களின் உணர்ச்சிகளை உசுப்பிவிட்டது. தலைவர்கள் கைது செய்யப்பட்டதைக் கண்டு ஆவேசமடைந்த மக்கள் பெரும் திரளாக போராட்டத்தில் குதித்தார்கள். இதற்கு பின்னரே விடுதலை போராட்டம் வெகுஜன போராட்டமாக உருவெடுத்தது. ஆங்கில அரசை அசைத்து பார்த்த மாபெரும் போராட்டம் என வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை சொல்லலாம். அந்நியர் ஆழ்வதில் நன்மை வந்தாலும் அடிமையின் வாழ்வது நரகம் என்னாலும், என்னுடைய வீட்டுக்கு நான் அதிகாரி என்பதுதான் சுயராஜ்ய பேரி.
0: உங்கள் கவனத்திற்கு வெள்ளையனே வெளியேறு இயக்க தொடக்க நாள் குறித்த சிற்றுரை கேட்டோம்.

0: ராஜபாட் ரங்கத்துறை படத்திற்காக டி புஷ்பலதா பாடிய பாடலை கேட்டோம்.
1: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க.
0: நேரம் 7:45.

0: நேரம் 7:55. புத்தம் புது காலையில் இனி
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள தம்பி டேவிட் பால், நிஷாந்த் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். நம்மில் பலருக்கும் நேரங்காலம் பேரில் நம்பிக்கை உண்டு. நேரத்தை பார்த்து தான் சில பேர் வீட்டை விட்டே கிளம்புவாங்க. நாளும் கிழமையும் பார்த்து தான் ஒரு சில வேலைகளை செய்வாங்க. ஒரு சிலருக்கு இதில் நம்பிக்கை இருக்காது. கோயில் குளம் போகிற மாதிரி தான் இதுவும். ஆனாலும் நேரத்தின் அருமையை நாம் தெரிஞ்சுக்கணும். அதிலும் வேளாண்மையில் காலமறிந்து பருவம் பார்த்து பயிர் பார்த்து ஒரு சில தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கணும். இப்போது ஒரு சில விவசாயிகள் குறுவை நெல் சாகுபடி செஞ்சுருக்கிறாங்க. அடுத்து ஒரு போக நெல் சாகுபடி சம்பா பருவத்துக்கு விதைவிட தயாராக இருக்கிறாங்க. நீண்டகால நெல் ரகங்களான CR 1009, அப்புறம் அதுலேயே Sub 1, ADT 50, இப்படி நிறைய நெல் ரகங்கள் இருக்குது. இவற்றை சாகுபடி செய்ய விரும்புவோர் கைவசம் விதை இருந்தால் மகிழ்ச்சி, இல்லைன்னா விதையை சேகரம் பண்ணணும். ஆடி மாதத்துக்குள்ளே விதை விதைக்கணும் இல்லையா. மடி விதையை விட பிடி விதை மேலும்பாங்க. எப்பவும் நம் கைவசம் நமக்குண்டான விதை இருக்கணும்.
2: டேவிட் பால்,
3: நீங்கள் 1009 நெல் தான் சாகுபடி செய்வீங்க. காலத்தில் விதை விட ஏற்பாடு செய்யுங்க. காலம் நேரம் தாமதம் செய்யக்கூடாது. ஒரு மில்லி செகண்டின் மதிப்பை ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வாங்கியவரை கேட்டால் தெரியும். ஒரு செகண்டின் மதிப்பை, ஒரு வினாடியின் மதிப்பை விபத்தில் உயிர் தப்பியவரை கேட்டால் தெரியும். ஒரு நிமிடத்தின் மதிப்பை தூக்கிலிடப்படும் கைதியை கேட்டால் தெரியும். ஒரு மணி நேரத்தின் மதிப்பை உயிர்காக்க போராடும் மருத்துவரை கேட்டால் தெரியும். ஒரு நாளின் மதிப்பை அன்று வேலையில்லாத தினக்கூலி தொழிலாளரை கேட்டால் புரியும் தெரியும். ஒரு வாரத்தின் மதிப்பை வார பத்திரிகை ஒன்றின் ஆசிரியர்

0: பேரை கேட்டால் தெரியும். ஒரு மாதத்தின் மதிப்பை குறை பிரசவம் ஆகும் ஒரு தாயை கேட்டால் தெரியும். ஒரு வருடத்தின் மதிப்பை தேர்வில் தோல்வியுற்ற ஒரு மாணவனை கேட்டால் தெரியும். நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார், ஓடுவது முள் அல்ல உன் வாழ்க்கை. இப்படி காலம், நேரம், பருவம் பார்த்து ஒரு சில வேலைகளை முடிக்கணும். ஜஸ்டிஸ் டிலேடு இஸ் ஜஸ்டிஸ் டினைட்னு ஆங்கிலத்தில் ஒரு பொன்மொழி உண்டு. காலத்தில் கிடைக்க வேண்டிய நீதி தள்ளி போனால் அது கிடைக்காமைக்கு சமமா.
1: டேவிட் பால்,
0: வேலையை விரைவாக ஆரம்பித்து முடிங்க. ஆடிப்பட்டத்தில் காய்கறி சாகுபடி செய்வீங்க, வீட்டு தோட்டம் போடுறவங்க உடனடியாக நமக்கு தேவையான காய்கறிகளின் விதைகளை வாங்கி ஊனிடணும். நெல் சாகுபடி செய்கிறவங்க குறுகிய கால ரகங்களையும் தேர்ந்தெடுக்கலாம். 1009 குண்டு நெல் வேண்டாம்னா அடுத்தபடியாக பொன்னிக்கு போகலாம். அதிலும் பிபிடி இருக்குது, அந்த விதைகளையும் சேகரம் செய்யலாம். 3 வருஷத்துக்கு ஒரு முறை விவசாயிகள் தங்கள் கைவசம் உள்ள விதைகளை தொடர்ந்து பயன்படுத்தாமல் விதையை மாற்றிக்கணும். சக விவசாயிகள்கிட்ட கொடுத்து கூட மாற்றிக்கலாம், இல்லை விரிவாக்க மையம் ஆராய்ச்சி நிலையங்களுக்கு போகலாம். இதையெல்லாம் காலத்தில் செய்யுங்க. நேரத்தை பயன்படுத்தியவன் தோற்றதும் இல்லை, நேரத்தை வீணாக்கியவன் வென்றதும் இல்லை. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.
4: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்,
5: இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள், பிரெட், பன்னு, பிஸ்கட், ரஸ்க், சூப் ஸ்டிக்ஸ், கேக்கு, எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சிறுதானிய மாவை மிக்ஸ் பண்ணி தயார் பண்ணலாம்.
4: சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா. மார்கரெட் அவர்களின் கருத்துக்கள். தொடர்ந்து
6: இயற்கை இடுபொருள் தயார் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாட்டு மாடு இருக்கணும். அது எந்த ரக நாட்டு மாடா இருக்கலாம். ஒரு நாட்டு மாடு இருந்தது அப்படின்னா பஞ்சகவியம், மூலிகை பூச்சி விரட்டி, அமிர்த கரைசல், தேமூர் கரைசல், மட்கா காடு, ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், எண்ணற்ற இடுபொருட்களை நம்மளே நாம் தயார் பண்ணிக்கலாம்.
4: இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு குறித்து திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தை சேர்ந்த டி. ஆறுமுகம் அவர்களுடன் நேர்முகம் ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
7: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:00. புத்தம்புது காலையில் தொடர்வது திரைகானம். முதல் பாடலாக என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் கே.ஜே. யேசுதாஸ், சித்ரா.
8: குயிலே குயிலே குயிலக்கா, குயிலே குயிலே குயிலக்கா, கூட்டுக்குள்

ரட்சகன் படத்திற்காக ஒலித்தது கே ஜே யேசுதாஸ் சாதனா சர்க்கம் பாடியிருந்த பாடல். நேரம் 8:43. ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரைகானம்.

மின்சார கனவு படத்திற்காக ஒலித்தது ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடியிருந்த பாடல். திரைக்கானத்தின் நிறைவாக காதலன் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பாடியுள்ள பாடல்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி, அரங்கிசை. ஏஎஸ் முரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவத்சலம் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. சுப்பிரமணியேன ரக்ஷிதோகம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம், சுத்ததன்யாசி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:25. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஏஎஸ் முரளி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி வி ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவத்சலம் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் இனி குன்றம் குடிகொண்ட வேலவா, பாபநாசம் சிவன் பாடல், தோடி ராகம், ஆதி தாளம்.

தோடி ராகத்தில் பாபநாசம் சிவன் பாடல் நிறைவாக ஒலித்தது. அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஏ எஸ் முரளி அவர்களின் பாட்டு கேட்டோம். வி வி ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவத்சலம் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா.

எஸ்பி பாலசுப்ரமணியம் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் ஒலித்தது என்றென்றும் காதல் திரைப்பட பாடல். இனி நேர்கள் கேட்கலாம் டைம் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடியுள்ளது.

0: பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
1: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா.
2: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
3: இனி நான் உன்னை என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
2: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
4: முத்து சித்திரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கனவே கலையாதே திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடியுள்ளது.

0: தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா.
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண்

முத்துச்சிதறல் நிகழ்ச்சினை கேட்டீர்கள். நேரம் 11 மணி. இளைய பாரதம்.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராண கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301, 2வது தளம், சூச்சனா பவன், எண் 4 கீழ் 1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442951514449.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
0: ஆகஸ்ட் 18 தேதி.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:15. ஆகாஷ்வாணி.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: 12:10 சங்கீத சாரல் ஆர் பி தர்ஷன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் ஆனந்த் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி இ வித்யா திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 பெருமை மிகு பாரதம், சென்னை என்னும் தொழில் நகரம் உரை சித்திரம், எழுதியவர் டி சுரேந்தர் அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். 2:15 மாலை 5:30 திரைகானம் கேட்கலாம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வம், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இந்நிகழ்ச்சி மீண்டும் 9:00 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் ஒலிபரப்பாகும். 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலை வாய்ப்பு செய்திகள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்கலாம். 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், வழங்குபவர் எம் செல்வராஜ். 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து
1: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்,
2: இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள், பிரெட், பன்னு, பிஸ்கட், ரஸ்க்கு, சூப் ஸ்டிக்ஸ், கேக்கு, எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சிறுதானிய மாவை மிக்ஸ் பண்ணி தயார் பண்ணலாம்.
1: சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவர்களின் கருத்துக்கள். தொடர்ந்து
3: இயற்கை இடுபொருள் தயார் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாட்டு மாடு இருக்கணும். அது எந்த ரக நாட்டு மாடா இருக்கலாம், ஒரு நாட்டு மாடு இருந்தது அப்படின்னா பஞ்சகவியம் மூலிகை பூச்சி விரட்டி அமிர்த கரைசல் தேமூர் கரைசல் மட்கா காடு ஜீவாமிரதம் கனஜீவாமிரதம் எண்ணற்ற இடுபொருட்களை நம்மளே நாம் தயார் பண்ணிக்கலாம்.
1: இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு குறித்து திருநெல்வேலி மாவட்டம் 10 கிராமத்தை சேர்ந்த டி ஆறுமுகம் அவர்களுடன் நேர்முகம் ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
0: 8:05, 8:30, 9:15 ஆகிய நேரங்களில் திரைகானம் கேட்கலாம். 8:15 பார்லிமெண்ட் ரிவ்யூ, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய வாராந்திர விமர்சனம், வீக் இன் பார்லிமெண்ட் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். இந்நிகழ்ச்சி முன்னதாக 8:00 ஹிந்தியில் 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் ஒலிபரப்பாகும். 8:45 த ஹோம் கம்மிங் ஆஃப் எபிட்ஸ் ஆங்கில நிகழ்ச்சி, சோழர் செப்பேடுகள் நாடு திரும்பிய நிகழ்வு குறித்து மூத்த வழக்கறிஞர் பி ஜெகநாத் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் பத்திரிகையாளர் ஆர் ராகப்பிரியா அவர்கள். என்று நிறைவு பகுதி இடம்பெறுகிறது. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் கிரிமல்லப்பா பஜந்த்ரி அவர்களின் ஷனா இசை டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். இவையாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: This is Akashvani, the news read by Saira Mujtaba. Prime Minister Narendra Modi

0: இதுவரை சங்கீத சாரலில் ஆர் பி தர்ஷன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் ஆனந்த் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இசைமலர் நிகழ்ச்சியில் இன்று
1: பானை ஒரு தடவை தான் முழுகித்து. ஆனா அந்த பானையை எடுக்கணுங்கிறதுக்காக அவன் பல தடவை முழுக்கு போட்டு எடுத்தானான். அது மாதிரி
0: இன்று இசை பேருரையாக மலர்கிறது 1:10 நிகழ்ச்சி ஆண்டாள் கல்யாணம்.
1: பலமுறை அவதாரம் செய்து பகவான் பெருமுயற்சி செய்து நம்மளை வெளியில கொண்டு வரார். எத்தனையோ அவதாரங்கள் இருக்கு. பாகவதத்தை படிக்கும் போது கபிலாவதாரம், யஜ்ஞாவதாரம், ரிஷபாவதாரம்.
0: ஆர் வர்ஷா புவனேஸ்வரி அவர்கள் நிகழ்த்திய ஆண்டாள் கல்யாணம் இசை பேருரை கேட்கலாம். 1:10 பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 ஆண்டாள் கல்யாணம் இசை பேருரை கேட்கலாம். இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அனைத்து

0: துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளி பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தில்லி IIT-யின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலகம் விரைவாக மாறுதல்களை கண்டுவரும் இந்த சூழலில் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். எந்த ஒரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளும் திறனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சர்வதேச தரத்திற்கு இணையாக கல்வி கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை மேற்கொள்வது தொடர்பான நெறிமுறைகளை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. 1 கிலோமீட்டர் தொலைவிற்குள் புதிய திட்டங்கள் தொடங்கப்படக்கூடாது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் உரிய ஒப்புதல் இன்றி அண்டை நாடுகளைச் சேர்ந்தவர்களை இத்திட்டப் பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை தனிநபர்கள் கட்டணமின்றி தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என்று அதற்கான குழுமம் அறிவித்துள்ளது. சிறு வர்த்தகர்களுக்கும் இது பொருந்தும் என்று அந்த குழுமத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி தொழில்நுட்ப நிறுவனங்களும் ரிசர்வ் வங்கியும் இணைய குற்றங்களை களைவதற்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்தி வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்ற வெளிநாட்டு பிரதிநிதிகள் இன்று மத்திய பிரதேசத்தின் பாரம்பரியமிக்க சுற்றுலா தலங்களை பார்வையிட்டனர். வெளிநாட்டு நன்கொடை சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ள கருத்துக்களை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் சட்ட மசோதாக்களை கொண்டு வருவது உள்நாட்டு விவகாரம் என்று தெளிவுபடுத்தினார். இதில் தலையிடுவதற்கோ கருத்து தெரிவிப்பதற்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் பிற்பகல் 3 மணியளவில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக அறிவித்துள்ளது. கேரளத்தில் போதைப் பொருளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் செனிதாலா கூறியுள்ளார். பாலக்காட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கென நடத்தப்பட்ட சிறப்பு இயக்கத்தில் 9000 மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். 7000 மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கேரள அரசின் இந்த நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். சம்பா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து நிலை தடுமாறி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மணிப்பூரில் சவாலான சூழ்நிலையின்போது அதிகாரிகள் சிறப்பாக பணியாற்றியதாக அம்மாநில முதலமைச்சர்

0: திரு யும்னம் கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிலவளத்துறையின் கைபேசி செயலி சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நில ஆவணங்கள் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளில் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றியதாகவும் திரு யும்னம் கெம்சந்த் சிங் கூறினார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 15வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதற்கிடையே போராட்டம் நடத்தி வரும் ஒரு குழுவினருடன் அம்மாநில அரசு இன்றும் பேச்சு நடத்தியது. நேற்று ஒரு குழுவினருடன் அரசு நடத்திய பேச்சுகளில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெடி மற்றும் போதைப் பொருளை கடத்தியது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை தேசிய புலனாய்வு அமைப்பு பதிவு செய்துள்ளது. மொஹாலியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாப் மற்றும் தில்லியில் தாக்குதல் நடத்த இவர்கள் திட்டமிட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் போராட்டம் நடத்தி வருபவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்திலும் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. காசர்கோட், கண்ணூர், வயநாடு, கோட்டயம், ஆலப்புழா மற்றும் பத்தனம்திட்டா மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. 13 மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் 100,000-க்கும் மேற்பட்டோர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஷானவாஸ்கான் மற்றும் ஜிதின் அர்ஜுனன் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மகளிர் உயரம் தாண்டுதல் பிரிவில் பூஜாவும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 16-21, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீயை வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் அன்மோல் எகா ஹாட்ரிக் கோல் அடித்தார். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-5, 10-6 என்ற செட் கணக்கில் இவான் லிட்ரோவாச், ரே ஹோ இணையை வென்றது. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மெலெம் ஹுய்த்ரம் சானு இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா செக் குடியரசை வென்றது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 67 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை லெவன் அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50, 15:15. ஆகாஷ்வாணி மத்தியில் 720.

ஹஜல் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று இன்று தொடங்கி இம்மாதம் 12ஆம் தேதி வரை மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பல பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். மேலும் காற்று இதே வேகத்தில் தென்மேற்கு வங்க கடற்பரப்பு மற்றும் தென்கிழக்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளிலும் வீசும் வாய்ப்பு உண்டு. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு மற்றும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை,

ஒட்டியுள்ள கடற்பரப்பு மற்றும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை காஞ்சிபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.1 முதல் 1.2 மீட்டராக நாளை இரவு 7 மணி வரை இருக்கக்கூடும். சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்டநத்தம் வரை அலைகளின் உயரம் 16 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.2 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் 15 முதல் 17 வினாடிகளுக்குள் 1.6 முதல் 1.8 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்பு உண்டு. தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் பெரிய தலை முதல் வெம்பார் வரை 16 முதல் 17 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.7 மீட்டராக அலைகள் உயரும். கன்னியாகுமரி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை 16 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.5 முதல் 1.7 மீட்டராக உயரம் வாய்ப்புண்டு. ஆந்திர பிரதேசத்தில் கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் வரை அலைகளின் வேகம் 1.6 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். குண்டூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.4 முதல் 1.9 மீட்டராக இருக்கக்கூடும். கிருஷ்ணா மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் 1.5 முதல் 2 மீட்டராக இருக்கக்கூடும். மேற்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.5 முதல் 2 மீட்டராக இருக்கக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 எஸ் லதா எஸ் மாலதி எம் எல் ஸ்ரீகாந்த் பாடியுள்ள மெல்லிசை பாடலை கேட்க உள்ளும். கவியரசு கண்ணதாசன் இயற்றியுள்ளார் இந்த பாடலை. இசை ஆர் செல்வராஜ்.

0: மெல்லிசை பாடல் கேட்டோம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 3 மணிக்கு
1: சொல்லும் ஓர் ஆன்மீக பத்திரிகை நமது ஆனந்த விகடானந்தா.
0: காதலா காதலா திரைப்பட ஒலி சித்திரம் கேட்கலாம் 3 மணிக்கு.
2: கால்
3: சரியா சில அதே மாதிரி யாருக்கு?
4: ஆமாங்க, நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க.
2: ஐயோ பாப்பா, கால் குணமாவணும்னா ஆஸ்பத்திரிக்கு போகணும்.
3: கிராமத்துல இருந்து ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு தான் பணத்தோட வந்தோம். கால் குணமானதை பார்த்ததும் சாமியார் தட்டுல பணத்தை போட்டுட்டோம்.
0: கமல்ஹாசன், பிரபுதேவா, சௌந்தர்யா, ரம்பா, ஸ்ரீவித்யா, மௌலி, டெல்லி கணேஷ், எம் எஸ் விஸ்வநாதன், வடிவேல் ஆகியோருடன் பலர் நடித்துள்ள காதலா காதலா திரைப்பட ஒலிச்சித்திரம் கேட்கலாம் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 3 மணிக்கு. நேயர்கள் இப்போது ராணியின் தேர்வு நாடகம் கேட்கலாம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 8:15. எழுதியவர் எஸ் சுந்தரேசன் அவர்கள். இதில் நடித்துள்ளவர்கள் ஏ தேவசேனா, டி பிரமீளா, சி ராஜா அப்பாசாமி, எம் ராஜா மான்சிங், எஸ் ஆனந்த் ஆகியோர். நாடகம் 8:15 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி.
5: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் PM இ வித்யா திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். பிரதம மந்திரி இ வித்யா என்ற திட்டமானது படிக்கும் மாணாக்கர்களுக்கு எவ்வித சிரமமும் இல்லாமல் ஒரே இடத்தில் தங்கள் படிப்பிற்கு தேவையான அனைத்து தகவல்களையும் பெற வசதி செய்யப்பட்டுள்ள ஒரு இணையதளம். இணையதளத்தில் கிடைக்கும் விவரங்களை தங்கள் பாடத்திட்டங்களை புரிந்து கொள்ளவும் தங்கள் அறிவாற்றலை மேம்படுத்திக் கொள்ளவும் இந்த தளம் உதவுவதால் இதனை PM இ வித்யா திட்டம் என அழைக்கின்றனர். இதனால் சுமார் 25 கோடிக்கும் அதிகமான மாணவர்கள் பயனடைவார்கள் என நம்பப்படுகிறது. இன்று பல தகவல்களும் இணையதளத்தில் கிடைக்கப்பெறுகிறது என்றாலும் சரியான தகவலை சரியான நேரத்தில் எங்கிருந்து பெறுவது என்ற குழப்பம் மாணவர்களிடம் இருப்பதை போக்கவே இந்த தளமானது ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது.

0: டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங் என்ற தீக்ஷா தளம், ஸ்வயம், ஸ்வயம் பிரபா தொலைக்காட்சி, வானொலி, பாட்காஸ்ட், இணையதளம் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதற்கான பயிற்சிகள் என பலவும் கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது. இதனை மத்திய அரசின் கல்வித்துறை அமைச்சகம் கடந்த 2020 அறிமுகப்படுத்தியது. இது ஒருங்கிணைக்கப்பட்ட தளம். அனைத்து விதமான டிஜிட்டல் வழி கற்றல்களையும் இணைய சேவைகளையும் ஒரு சேர கொண்டு சேர்க்கிறது. பன்முனை அணுகல் வழிகளை உண்டாக்கி தருகிறது. புதிய கல்விக் கொள்கைகளின் திட்டத்தினை ஒத்து இந்த இணையதள சேவை உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் நாடு முழுவதும் அனைத்து மாணவர்களுக்கும் சமமான தரமான கல்வி வாய்ப்புகள் கிடைக்கின்றன. தொலைதூர கிராமங்கள், மலைவாழ் மக்கள், கூடுதல் சிறப்பு வகுப்புகள் போன்ற வசதிகள் இல்லாத மாணவர்கள் என பலருக்கும் தொழில்நுட்பத்தின் வாயிலாக மேம்பட்ட கல்வி சேவைகள் எல்லோருக்கும் கிடைத்து வருகின்றன. இந்த தளம் ஒரே இடத்தில் ஒரு குறிப்பிட்ட பாடம் பற்றி என்னென்ன சொல்லப்படுகிறது, அதிலுள்ள பிற கூடுதல் விவரங்கள் என்ன, நிபுணர்கள், ஆசிரியர்கள் என்னென்ன விளக்கங்கள் தந்துள்ளனர், சந்தேகங்களுக்கு விடை தேடி அலையாமல் உடனுக்குடன் தீர்த்து கொள்ள அனுபவமுள்ள ஆசிரியர்கள் என்ன மாதிரியான விளக்கங்கள் அளிக்கின்றனர் என்பதை மாணவர் யாராகினும் தெரிந்து கொள்ள வழி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இ வித்யா இணையம் மூலம் கிடைக்கும் தீக்ஷா தளத்தில் அதிக அளவிலான பாடப்புத்தகங்களும் இணைய தகவல்களும் கிடைக்கின்றன. NCERT எனப்படும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுவால் தயாரிக்கப்பட்டுள்ள பாடங்கள் என பலவும் கிடைக்கின்றன. அதில் எளிமையாக கொடுக்கப்பட்டுள்ள QR கோடை ஸ்கேன் செய்து அந்த புத்தகத்தினை படிக்க முடியும். அதோடு என்ன தலைப்பு குறித்து படிக்க விரும்புகிறோம் என தேர்வும் செய்து கொள்ளலாம். 18 மொழிகளில் தகவல்கள் பெறலாம். இதனோடு கூடவே குறிப்பிட்ட திறன் பெற விரும்பும் மாணவர்கள் வசிக்கும் இடங்களுக்கு ஏற்ப பரிந்துரைகளும் வழங்கப்படுகின்றன. அடுத்ததாக ஸ்வயம் இணையதளத்தை இங்கிருந்தபடியே அணுகும் வசதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த தளத்தின் வாயிலாக சிறப்பான கற்பித்தல் முறைகளை எவர் வேண்டுமானாலும் அவர்களிடத்தில் இருந்தபடியே பார்த்து கற்றுக்கொள்ள முடியும். அதுவும் இலவசமாக. பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மாணவர்களும் சிறந்த ஆசிரியர்கள் கற்றுத்தரும் விவரங்களை படித்து பெருமளவில் பயன்பெறலாம். இதில் 9 வகுப்பு முதல் முதுநிலை பாடத்திட்டங்கள் வரை இந்த தளத்தில் பெரும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியர்கள் பாடங்களை நடத்துவதோடு அதற்கான பயிற்சி அட்டவணைகள், இணையதள வகுப்புகள், வீட்டு பாடங்கள் என பலவற்றையும் அளிக்கின்றனர். மேலும் விருப்பமுள்ள மாணவர்கள் குறைந்த அளவு கட்டணம் செலுத்தி தேர்வுகள் எழுதி சான்றிதழ்களையும் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு மாணவர் எத்தனை பாடத்திட்டங்களை வேண்டுமானாலும் படித்துக் கொள்ளலாம். மேலும் கல்வி தொலைக்காட்சிகள், வானொலி சேவைகள் என பலவும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. இதுவே பிரதம மந்திரி இ வித்யா திட்டத்தின் சிறப்புகள். கல்வி என்பது அனைவருக்குமானது என்பதில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசு உறுதியாக நம்புகிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இதுவரை PM இ வித்யா திட்டம் பற்றி அறிந்து கொண்டோம்.
1: சென்னை ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Saira Mujtaba. Prime Minister Narendra Modi has said that students graduating today are not merely completing their education but are beginning a new chapter in their lives. He was addressing the 57th convocation ceremony of IIT Delhi today. Mr. Modi urged the graduating students to live the moment to the fullest as they would cherish and miss the memories of their campus life in the years to come. The Prime Minister congratulated the graduating students and wished them success as they embark on a new journey.
3: आज आपके परिवार के लोग प्राउड फील कर रहे हैं, वैसे ही मुझे भी आप सब पर गर्व है, क्योंकि ये आप सब केवल एक डिग्री नहीं ले रहे हैं, आप देश के लिए बहुत कुछ करने का सपने लेकर के यहाँ से निकल रहे हैं।

0: அலுவலகங்கள் இங்கு செயல்பட்டு வருகின்றன. இதனால் இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதியில் பெங்களூரு முக்கிய பங்கு வகிக்கிறது.
1: ஹைதராபாத் மருந்து தொழில் மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறையில் முன்னணி நகரமாகும். ஜீனோம் பள்ளத்தாக்கு மற்றும் சைபராபாத் போன்ற தொழில்நுட்ப மையங்கள் இங்கு அமைந்துள்ளன. உயிரி தொழில்நுட்பம், மருந்து உற்பத்தி, மென்பொருள் சேவைகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஹைதராபாத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை வழங்குகின்றன.
0: அகமதாபாத் மற்றும் சூரத் ஆகியவை குஜராத் மாநிலத்தின் முக்கிய தொழில் நகரங்களாகும். அகமதாபாத் ஜவுளி தொழிலில் சிறந்து விளங்குவதால் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. சூரத் உலக புகழ்பெற்ற வைர வெட்டுதல் மற்றும் மெருகூட்டுதல் தொழிலின் மையமாக உள்ளது. அதோடு செயற்கை இழை மற்றும் ஜவுளி உற்பத்தியிலும் சூரத் முன்னணியில் உள்ளது.
1: புனே இந்தியாவின் முக்கிய வாகன மற்றும் பொறியியல் தொழில் நகரமாகும். கார் உற்பத்தி, தகவல் தொழில்நுட்பம், கல்வி, ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு தொழில்கள் இங்கு அதிகமாக உள்ளன. பல பன்னாட்டு நிறுவனங்கள் புனேயில் முதலீடு செய்து தொழிற்சாலைகளை அமைத்துள்ளன.
0: ஜாம்ஷெட்பூர் இந்தியாவின் பழமையான திட்டமிட்ட தொழில் நகரங்களில் ஒன்றாகும். எஃகு உற்பத்திக்காக உலக அளவில் புகழ்பெற்ற இந்நகரம் இந்தியாவின் கனரக தொழில்துறையின் முக்கிய மையமாக திகழ்கிறது. எஃகு இயந்திரங்கள் மற்றும் உலோக தொழில்கள் இங்கு அதிக அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளன.
1: கொல்கத்தா கிழக்கிந்தியாவின் முக்கிய தொழில் மற்றும் வணிக நகரமாகும். சணல் தொழில், பொறியியல், இரசாயன தொழில், கப்பல் கட்டுமானம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு துறைகள் இங்கு வளர்ச்சி பெற்றுள்ளன. கொல்கத்தா துறைமுகம் கிழக்கிந்தியாவின் வணிக வளர்ச்சிக்கு முக்கிய ஆதாரமாக உள்ளது.
0: இந்த வரிசையில் நமது சென்னையும் இந்தியாவின் முக்கிய தொழில் நகரமாக விளங்குகிறது. சினிமா, டிராமா, அழகிய கடற்கரை, ஆச்சரியப்படுத்தும் தனியார் பூங்காக்கள் என பொழுதுபோக்கு அம்சங்களுடன் நாம் சென்னையை பார்க்கும் பார்வையிலிருந்து சற்று மாறுபட்டு இன்று தொழில் சார்ந்து பார்வையிடலாம்.
1: சென்னை இந்தியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது. கார் உற்பத்தி, வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு, தகவல் தொழில்நுட்பம், மின்னணு உற்பத்தி மற்றும் பெட்ரோலிய சுத்திகரிப்பு தொழில்கள் இங்கு அதிகமாக உள்ளன.
0: முதலில் நாம் சென்னை இந்தியாவின் மிக முக்கியமான வாகன உற்பத்தி மையமாக உள்ளதை பற்றி தெரிந்து கொள்வோம்.
1: பல்வேறு உலக புகழ்பெற்ற பல வாகன நிறுவனங்கள் தங்களது உற்பத்தி நிலையங்களை சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளான ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர், மறைமலை நகர், திருவள்ளூர் மற்றும் கும்மிடிப்பூண்டி ஆகிய இடங்களில் அமைத்துள்ளன. இதன் காரணமாக சென்னை இந்தியாவின் டெட்ராய்டு என்ற சிறப்பு பெயரை பெற்றுள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் கார்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்களில் குறிப்பிடத்தக்க பகுதி சென்னை தொழிற்சாலைகளிலிருந்தே உற்பத்தி செய்யப்படுகிறது.
0: கார், லாரி, பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள், கனரக வாகனங்கள் மற்றும் மின்சார வாகனங்கள் போன்ற பல்வேறு வகையான வாகனங்கள் இங்கு தயாரிக்கப்படுகின்றன. இத்தொழிற்சாலைகள் உள்நாட்டு சந்தைக்கான வாகனங்களை மட்டுமின்றி ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு மற்றும் பிற உலக நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கின்றன.
1: வாகன உற்பத்தி தொழிலுடன் இணைந்து வாகன உதிரி பாக தொழிலும் சென்னையில் மிகுந்த வளர்ச்சி பெற்றுள்ளது. இயந்திர பகுதிகள், கியர்பாக்ஸ், பிரேக் அமைப்புகள், சஸ்பென்ஷன், டயர்கள், பேட்டரிகள், மின்னணு கட்டுப்பாட்டு அமைப்புகள் மற்றும் பல்வேறு உதிரி பாகங்கள் ஆயிரக்கணக்கான சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படுகின்றன. இந்த உதிரி பாகங்கள் இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பப்படுகின்றன.
0: சென்னையின் வாகன தொழில் லட்சக்கணக்கான மக்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு வழங்குகிறது. பொறியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், இயந்திர இயக்குநர்கள், தரக்கட்டுப்பாட்டு நிபுணர்கள், வடிவமைப்பாளர்கள், போக்குவரத்து மற்றும் விநியோகத்துறையினர் என பல்வேறு திறன்களை கொண்டோர் இந்த துறையில் பணியாற்றுகின்றனர். இதனால் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்பு அதிகரிப்பிற்கும் இந்த தொழில் முக்கிய பங்களிப்பை வழங்குகிறது.
1: அண்மை காலங்களில் மின்சார வாகன உற்பத்திக்கும் சென்னை முக்கிய மையமாக உருவெடுத்து வருகிறது. மின்சார கார்கள், மின்சார இருசக்கர வாகனங்கள், பேட்டரி உற்பத்தி மற்றும் சார்ஜிங் தொழில்நுட்பங்கள் தொடர்பான முதலீடுகள் அதிகரித்து வருகின்றன. சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் உற்பத்தி முறைகளும் படிப்படியாக நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகின்றன.
0: மேலும் தொழில்துறை ஆராய்ச்சி, புதுமை, தானியங்கி உற்பத்தி, செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் மற்றும் தர மேலாண்மை போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் சென்னையின் வாகன தொழிலை உலகத்தரத்திற்கு உயர்த்தியுள்ளன. பொறியியல் கல்லூரிகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளின் ஒத்துழைப்பும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கிறது.
1: சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களான ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர், மறைமலை நகர், கும்மிடிப்பூண்டி, இருங்காட்டுக்கோட்டை போன்ற பகுதிகளில் ஏராளமான வாகன உதிரிபாக தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன.
0: அடுத்ததாக நாம் தகவல் தொழில்நுட்ப

0: தொழில்நுட்பத்துறையில் சென்னை அடைந்துள்ள வளர்ச்சி பற்றி தெரிந்து கொள்வோம்.
1: சென்னையின் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக பழைய மகாபலிபுரம் சாலை விளங்குகிறது. இந்த சாலை ஐடி நெடுஞ்சாலை என்று அழைக்கப்படுகிறது.
0: தரமணி, பெருங்குடி, காரப்பாக்கம், சோழிங்கநல்லூர், நாவலூர், சிறுசேரி போன்ற பகுதிகளில் ஏராளமான தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. குறிப்பாக சிறுசேரியில் அமைந்துள்ள தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஆசியாவின் மிகப்பெரிய ஐடி வளாகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது.
1: சென்னையில் இயங்கும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மென்பொருள் உருவாக்கம், இணைய பயன்பாடுகள், மொபைல் செயலிகள், கிளவுட் கணினி, செயற்கை நுண்ணறிவு, இயந்திர கற்றல், பெருந்தரவு பகுப்பாய்வு, இணைய பாதுகாப்பு, தரவு மேலாண்மை மற்றும் வணிக செயல்முறை சேவைகள் போன்ற பல்வேறு துறைகளில் சேவைகளை வழங்குகின்றன. இச்சேவைகள் இந்திய நிறுவனங்களுக்கு மட்டுமல்லாமல் உலகின் பல நாடுகளுக்கும் வழங்கப்படுகின்றன.
0: தகவல் தொழில்நுட்ப துறையின் வளர்ச்சிக்கு சென்னையில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களும் முக்கிய பங்காற்றுகின்றன. பொறியியல் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான திறமையான பட்டதாரிகளை உருவாக்குகின்றன. இதனால் நிறுவனங்களுக்கு தேவையான திறமையான மனித வளம் தொடர்ந்து கிடைக்கிறது.
1: சென்னையின் தகவல் தொழில்நுட்பத்துறை லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குகிறது. குறிப்பாக பெண்களுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையில் அதிக வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.
0: மென்பொருள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் உலகின் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதன் மூலம் இந்தியாவின் சேவைத்துறை மேலும் வலுப்பெறுகிறது.
1: அடுத்ததாக நாம் சென்னையில் உருவாகி வரும் பலவிதமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வளர்ச்சி பற்றி தெரிந்து கொள்வோம். செயற்கை நுண்ணறிவு, நிதி தொழில்நுட்பம், கல்வி தொழில்நுட்பம், சுகாதார தொழில்நுட்பம், மின் வணிகம் மற்றும் மென்பொருள் சேவைகள் போன்ற துறைகளில் பல புதிய நிறுவனங்கள் சென்னையில் உருவாகி வருகின்றன. இவற்றுக்கு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் தேவையான முதலீடு, வழிகாட்டுதல் மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்குகின்றன.
0: மேலும் அதிவேக இணைய வசதி, தரவு மையங்கள், நவீன அலுவலக வளாகங்கள், மாநாட்டு மையங்கள் மற்றும் சர்வதேச விமான நிலையம் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் சென்னையின் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்துகின்றன. டிஜிட்டல் இந்தியா மற்றும் ஸ்டார்ட் அப் இந்தியா போன்ற அரசு திட்டங்களும் இந்த துறையின் முன்னேற்றத்திற்கு ஊக்கம் அளிக்கின்றன.
1: சென்னை இந்தியாவின் முக்கிய தகவல் தொழில்நுட்ப நகரங்களில் ஒன்றாக மட்டுமல்லாமல் உலகளாவிய மென்பொருள் மற்றும் தகவல் சேவை மையமாகவும் வளர்ந்து வருகின்றது.
0: திறமையான மனித வளம், நவீன தொழில்நுட்பம், உலகத்தரத்திலான உள்கட்டமைப்பு, கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசின் ஆதரவு ஆகியவை சென்னையை தகவல் தொழில்நுட்பத்துறையில் முன்னணியில் நிலைநிறுத்தியுள்ளன.
1: எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு, கிளவுட் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் சேவைகள் போன்ற புதிய துறைகளின் வளர்ச்சியால் சென்னையின் தகவல் தொழில்நுட்பத்துறை மேலும் உலகளாவிய முக்கியத்துவம் பெறும்.
0: சென்னை இந்தியாவின் முக்கியமான மின்னணு மற்றும் மின்சாதன உற்பத்தி மையங்களில் ஒன்றாக திகழ்கிறது. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வாகன தொழிலுடன் இணைந்து மின்னணு உற்பத்தி துறையும் சென்னையின் பொருளாதார வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க பங்காற்றுகிறது.
1: உலகத்தரம் வாய்ந்த பல மின்னணு மற்றும் மின்சாதன உற்பத்தி நிறுவனங்கள் சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளான ஸ்ரீபெரும்புதூர், உரகடம், இருங்காட்டுக்கோட்டை, மறைமலை நகர் மற்றும் கும்மிடிப்பூண்டி ஆகிய இடங்களில் தொழிற்சாலைகளை நிறுவியுள்ளன. இதனால் சென்னை இந்தியாவின் முக்கிய மின்னணு உற்பத்தி மையமாக வளர்ந்துள்ளது.
0: மின்னணு மற்றும் மின்சாதன உற்பத்தி துறையில் பல்வேறு வகையான பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. தொலைக்காட்சிகள், குளிர்சாதன பெட்டிகள், சலவை இயந்திரங்கள், மொபைல் போன்கள், கணினிகள், மடிக்கணினிகள், எல்இடி விளக்குகள், மின்விசிறிகள், மின்கட்டுப்பாட்டு கருவிகள், மின்மோட்டார்கள், மருத்துவ மின்னணு உபகரணங்கள் மற்றும் தொழில்துறை மின்னணு சாதனங்கள் போன்றவை சென்னையில் தயாரிக்கப்படுகின்றன.
1: இப்பொருட்கள் உள்நாட்டு சந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வதோடு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன.
0: இந்த தொழிலில் நவீன தொழில்நுட்பங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன.
1: தானியங்கி உற்பத்தி, ரோபோட்டிக்ஸ், செயற்கை நுண்ணறிவு, கணினி கட்டுப்பாட்டு உற்பத்தி, தரச்சோதனை அமைப்புகள் மற்றும்
0: இணைய வழி இயங்கும் தொழிற்சாலைகள் போன்ற தொழில்நுட்பங்கள் உற்பத்தி திறனையும் தரத்தையும் உயர்த்துகின்றன. இதன் மூலம் உலக தரநிலைகளுக்கு ஏற்ப பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன.
1: இந்த துறையின் வளர்ச்சிக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் பல்வேறு ஊக்கத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன.
0: தொழிற்பூங்காக்கள், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், முதலீட்டு சலுகைகள், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மற்றும் மேக் இன் இண்டியா, டிஜிட்டல் இண்டியா போன்ற திட்டங்கள் மின்னணு உற்பத்தி முதலீடுகளை அதிகரித்துள்ளன.
1: இதன் மூலம் சென்னை உலகளாவிய மின்னணு உற்பத்தி மையமாக வளர்ந்து வருகிறது.

0: தற்போது மொபைல் போன்கள், மின்னணு சிப் கூறுகள், ஸ்மார்ட் சாதனங்கள், மின்சார வாகனங்களுக்கான மின்னணு கட்டுப்பாட்டு அமைப்புகள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உபகரணங்கள் போன்ற உயர் தொழில்நுட்ப பொருட்களின் உற்பத்தியும் வேகமாக வளர்ச்சி பெற்று வருகிறது.
1: ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்கள் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன.
0: அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது சென்னையில் உள்ள பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோ ரசாயன தொழில் மையங்களை பற்றியது. கச்சா எண்ணெயை சுத்திகரித்து பல்வேறு எரிபொருட்கள் மற்றும் ரசாயன பொருட்களை உற்பத்தி செய்வதுடன் பல்வேறு உற்பத்தி தொழில்களுக்கு தேவையான மூலப்பொருட்களையும் இந்த துறை வழங்குகிறது.
1: இதன் மூலம் போக்குவரத்து, மின்சார உற்பத்தி, உரத்தொழில், பிளாஸ்டிக் உற்பத்தி, மருந்து தொழில் மற்றும் வாகன தொழில் போன்ற பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கும் இது அடிப்படையாக அமைகிறது.
0: சென்னையில் பெட்ரோலியத்துறையின் முக்கிய மையமாக மணலி பகுதி விளங்குகிறது. இங்கு கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் நிலையங்களும் பெட்ரோல் ரசாயன பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளும் அமைந்துள்ளன.
1: கடல் மார்க்கமாக இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்டு பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், விமான எரிபொருள், சமையல் எரிவாயு மற்றும் தொழில்துறை எரிபொருட்கள் போன்றவை தயாரிக்கப்படுகின்றன.
0: இவை தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் விநியோகிக்கப்படுகின்றன.
1: பெட்ரோலிய சுத்திகரிப்பின் போது கிடைக்கும் மூலப்பொருட்களை பயன்படுத்தி பெட்ரோ ரசாயன தொழில் செயல்படுகிறது.
0: இந்த துறையில் பிளாஸ்டிக், செயற்கை ரப்பர், செயற்கை இழைகள், வண்ணப்பூச்சுக்கள், சவர்க்காரங்கள், கரைப்பான்கள், தொழில்துறை ரசாயனங்கள் மற்றும் மருந்து தயாரிப்பிற்கு தேவையான மூலப்பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன.
1: இந்த பொருட்கள் அன்றாட வாழ்க்கையிலும் பல்வேறு தொழில்துறைகளிலும் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன.
0: இன்றைய காலத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதால் பெட்ரோலிய மற்றும் பெட்ரோ ரசாயன தொழிற்சாலைகளில் மாசு கட்டுப்பாட்டு கருவிகள், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், காற்று மாசுபாட்டை குறைக்கும் தொழில்நுட்பங்கள் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன.
1: ஆற்றல் சிக்கனம், வளங்களை சிக்கனமாக பயன்படுத்துதல் மற்றும் பசுமை தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளும் அதிகரித்து வருகின்றன.
0: மேலும் சென்னை இந்தியாவின் முன்னணி மருந்து மற்றும் உயிரி தொழில்நுட்ப மையங்களில் ஒன்றாக வளர்ந்து வருகிறது. தமிழகத்தின் தலைநகரமான சென்னை உயர்தர மருத்துவ வசதிகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், மருந்து உற்பத்தி நிறுவனங்கள், உயிரி தொழில்நுட்ப ஆய்வகங்கள் மற்றும் திறமையான மனிதவளம் ஆகியவற்றின் காரணமாக இந்த துறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளது. மனிதநலம், மருத்துவ ஆராய்ச்சி, தொழில்துறை வளர்ச்சியில் இந்த துறை முக்கிய பங்கு வகிக்கின்றது.
1: சென்னையில் பல இந்திய மற்றும் பன்னாட்டு மருந்து நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிறுவனங்கள் பல்வேறு வகையான மாத்திரைகள், கேப்சூல்கள், ஊசி மருந்துகள், சிரப் மருந்துகள், தடுப்பூசிகள், உயிர்காக்கும் மருந்துகள் மற்றும் மருத்துவ பயன்பாட்டிற்கான ரசாயன பொருட்களை உற்பத்தி செய்கின்றன.
0: இவை இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு மட்டுமல்லாமல் உலகின் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதன் மூலம் இந்தியாவிற்கு அந்நிய செலாவணி வருவாயும் அதிகரிக்கிறது.
1: உயிரி தொழில்நுட்பம் என்பது உயிரினங்கள், உயிர் அணுக்கள், நுண்ணுயிரிகள் மற்றும் அவற்றின் உயிரியல் செயல்முறைகளை பயன்படுத்தி புதிய பொருட்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை உருவாக்கும் அறிவியல் துறையாகும்.
0: சென்னையில் இந்த துறை மருத்துவம், வேளாண்மை, உணவு பதப்படுத்துதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தொழில்துறை உற்பத்தி போன்ற பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக புதிய மருந்துகள் கண்டுபிடித்தல், தடுப்பூசி உருவாக்கம், மரபணு ஆய்வு, உயிரணு சிகிச்சை மற்றும் நோயறியும் கருவிகள் உருவாக்குதல் போன்ற பணிகள் அதிக அளவில் மேற்கொள்ளப்படுகின்றன.
1: இன்றைய காலத்தில் நவீன தொழில்நுட்பங்களான செயற்கை நுண்ணறிவு, உயிரி தகவலியல், மரபணு தொழில்நுட்பம், நானோ தொழில்நுட்பம் மற்றும் துல்லிய மருத்துவம் ஆகியவை மருந்து மற்றும் உயிரி தொழில்நுட்பத்துறையில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன.
0: இதன் மூலம் நோய்களை விரைவாக கண்டறிதல், புதிய மருந்துகளை உருவாக்குதல் மற்றும் நோயாளிகளுக்கு தகுந்த சிகிச்சை முறைகளை வழங்குதல் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: COVID-19 பெருந்தொற்றுக்கு பிறகு மருந்து மற்றும் உயிரி தொழில்நுட்பத்துறையின் முக்கியத்துவம் மேலும் அதிகரித்துள்ளது. தடுப்பூசி ஆராய்ச்சி, வைரஸ் கண்டறிதல், மருத்துவ உபகரணங்கள் தயாரித்தல் மற்றும் பொது சுகாதார தீர்வுகள் போன்ற துறைகளில் சென்னை குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகிறது.
0: இந்தியாவின் முக்கியமான கனரக பொறியியல் தொழில் மையங்களில் சென்னை எப்படி ஒரு சிறப்பான இடத்தை பிடித்துள்ளது என்பது பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வோம்.
1: மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான இயந்திரங்கள், தொழிற்சாலை உபகரணங்கள், கனரக இயந்திரங்கள், பாதுகாப்புத்துறை உபகரணங்கள் மற்றும்

0: கட்டுமானத்துறைக்கு தேவையான கருவிகள் ஆகியவை இத்துறையின் முக்கிய உற்பத்தி பொருட்களாகும்.
1: சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களான அம்பத்தூர், திருவொற்றியூர், எண்ணூர், ஆவடி, ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர், குமிடிப்பூண்டி போன்ற பகுதிகளில் பல்வேறு கனரக பொறியியல் தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன.
0: இத்தொழிற்சாலைகள் உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் பல நாடுகளுக்கும் இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை ஏற்றுமதி செய்கின்றன.
1: கனரக பொறியியல் தொழிலில் தொழிற்சாலை இயந்திரங்கள், மின் உற்பத்தி கருவிகள், கொதிகலன்கள், டர்பைன்கள், அழுத்தக்கலன்கள், பம்புகள், கம்ப்ரஸர்கள், தொழில்துறை வால்வுகள், கிரெயின்கள், சுரங்க இயந்திரங்கள் மற்றும் கட்டுமான உபகரணங்கள் போன்றவை தயாரிக்கப்படுகின்றன.
0: இவை மின்சார உற்பத்தி, எண்ணெய் மற்றும் எரிவாயு, சிமெண்ட், எஃகு, சுரங்கம், ரசாயன தொழில் மற்றும் பாதுகாப்புத்துறை போன்ற பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படுகின்றன.
1: கனரக பொறியியல் தொழில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குகிறது. இயந்திர பொறியாளர்கள், மின் பொறியாளர்கள், உற்பத்தி பொறியாளர்கள், வடிவமைப்பு நிபுணர்கள், வெல்டிங் தொழில்நுட்ப வல்லுநர்கள், தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள், பராமரிப்பு நிபுணர்கள் மற்றும் தொழிற்சாலை பணியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன.
0: இதனால் தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கும் திறன் மேம்பாட்டிற்கும் இந்த துறை பெரும் பங்களிப்பை வழங்குகிறது.
1: மேலும் கனரக பொறியியல் தொழில் நாட்டின் பாதுகாப்பு துறை மற்றும் விண்வெளி துறையின் வளர்ச்சிக்கும் முக்கிய ஆதாரமாக உள்ளது. பாதுகாப்பு உபகரணங்கள், சிறப்பு இயந்திரங்கள், உயரழுத்த கலன்கள் மற்றும் தொழில்நுட்ப கருவிகள் போன்றவை சென்னையில் தயாரிக்கப்படுகின்றன. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்கள் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் உற்பத்தி தரத்தை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன.
0: தமிழக அரசும் மத்திய அரசும் தொழிற்பூங்காக்கள், தொழில்துறை வழித்தடங்கள், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், முதலீட்டு ஊக்கத்திட்டங்கள் மற்றும் மேக் இன் இண்டியா போன்ற முயற்சிகள் மூலம் கனரக பொறியியல் துறையின் வளர்ச்சியை ஊக்குவித்து வருகின்றன. இதனால் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பதோடு வெளிநாட்டு முதலீடுகளும் தொடர்ந்து உயர்ந்து வருகின்றன.
1: இந்தியாவின் முக்கியமான கப்பல் கட்டுமான மற்றும் துறைமுக தொழில் மையங்களில் ஒன்றாக சென்னை விளங்குகிறது. அது பற்றி நாம் அடுத்ததாக தெரிந்து கொள்வோம்.
0: கடற்கரையோரத்தில் அமைந்திருக்கும் சென்னை பல நூற்றாண்டுகளாக கடல் வாணிபத்தில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் அமைந்திருக்கும் சென்னை துறைமுகம், எண்ணூர் காமராசர் துறைமுகம் மற்றும் காட்டுப்பள்ளி துறைமுகம் ஆகியவை தமிழ்நாட்டின் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்குகின்றன.
1: இந்த துறை ஏற்றுமதி இறக்குமதி, வணிகம், கப்பல் கட்டுமானம், கப்பல் பராமரிப்பு மற்றும் கடல்சார் சேவைகள் ஆகியவற்றின் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறது.
0: சென்னையில் கப்பல் கட்டுமான தொழிலில் சரக்கு கப்பல்கள், பயணிகள் கப்பல்கள், மீன்பிடி படகுகள், கடலோர காவல் படகுகள், கடல்சார் சேவை படகுகள் மற்றும் தொழில்துறை பயன்பாட்டிற்கான சிறப்பு கப்பல்கள் ஆகியவை வடிவமைக்கப்பட்டு கட்டப்படுகின்றன.
1: புதிய கப்பல்கள் கட்டப்படுவதோடு பழைய கப்பல்களின் பழுதுபார்ப்பு, இயந்திர மாற்றம், பராமரிப்பு மற்றும் நவீனமயமாக்கல் பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இதனால் கடல்சார் போக்குவரத்து பாதுகாப்பாகவும் திறமையாகவும் செயல்படுகிறது.
0: சென்னை துறைமுகம் இந்தியாவின் மிக பழமையான செயற்கை துறைமுகங்களில் ஒன்றாகும். இது கார்கள், வாகன உதிரி பாகங்கள், இயந்திரங்கள், இரும்பு, உரங்கள், நிலக்கரி, பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் பல்வேறு தொழில்துறை பொருட்களின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் முக்கிய பங்கு வகிக்கிறது.
1: தென்னிந்தியாவின் தொழில்துறைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வருவதற்கும் இங்கு தயாரிக்கப்படும் பொருட்களை உலக நாடுகளுக்கு அனுப்புவதற்கும் இந்த துறைமுகம் பெரும் ஆதாரமாக உள்ளது.
0: எண்ணூர் காமராஜர் துறைமுகம் நிலக்கரி, பெட்ரோலிய பொருட்கள், திரவ சரக்குகள் மற்றும் வாகன ஏற்றுமதிக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட நவீன துறைமுகமாகும்.
1: அதே போல் காட்டுப்பள்ளி துறைமுகம் சரக்குகளை கையாளுதல், கண்டெய்னர் சேவைகள், கப்பல் கட்டுமானம் மற்றும் கப்பல் பழுதுபார்ப்பு சேவைகளில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது.
0: இந்த மூன்று துறைமுகங்களும் இணைந்து சென்னையை இந்தியாவின் முக்கிய கடல்சார் வணிக மையமாக மாற்றியுள்ளன.
1: கப்பல் கட்டுமானம் மற்றும் துறைமுக தொழிலின் வளர்ச்சிக்கு சிறந்த போக்குவரத்து உள்கட்டமைப்பு பெரும் ஆதரவாக உள்ளது.
0: தேசிய நெடுஞ்சாலைகள், ரயில் பாதைகள், சர்வதேச விமான நிலையம் மற்றும் சரக்கு போக்குவரத்து மையங்கள் ஆகியவை துறைமுகங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் பொருட்களை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டு செல்ல முடிகிறது.
1: இதனால் உள்நாட்டு மற்றும் சர்வதேச வணிகம் மேலும் மேலும் வளர்ந்த வண்ணம் உள்ளது.
0: இந்த தொழில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குகிறது. கப்பல் வடிவமைப்பு பொறியாளர்கள், கடல்சார் பொறியாளர்கள், வெல்டிங் நிபுணர்கள், இயந்திர பராமரிப்பு தொழில்நுட்ப வல்லுநர்கள், துறைமுக நிர்வாகிகள், சுங்க அதிகாரிகள், சரக்கு கையாளும் பணியாளர்கள் மற்றும் போக்குவரத்து நிறுவன ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன.
1: தற்போது கப்பல் கட்டுமானம் மற்றும் துறைமுக துறையில் தானியங்கி சரக்கு கையாளும் அமைப்புகள், டிஜிட்டல் துறைமுக மேலாண்மை, செயற்கை நுண்ணறிவு

0: அறிவு, செயற்கைக்கோள் வழிகாட்டுதல், GPS தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை துறைமுக நடைமுறைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் சரக்குகளை கையாளும் வேகம், பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் அதிகரித்துள்ளது.
1: மத்திய மற்றும் மாநில அரசுகள் சாகர்மாலா போன்ற திட்டங்களின் மூலம் துறைமுக உட்கட்டமைப்பை மேம்படுத்தி கடல்சார் தொழில்களை ஊக்குவித்து வருகின்றன. இதன் மூலம் புதிய முதலீடுகள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் வேலைவாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன.
0: மேலும் சென்னை இந்தியாவின் முக்கியமான ஆடை மற்றும் ஜவுளி தொழில் மையங்களில் ஒன்றாக விளங்குகிறது. தமிழ்நாட்டின் தொழில்துறை வளர்ச்சியில் ஜவுளி தொழில் மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர் போன்ற ஜவுளி உற்பத்தி மையங்களுடன் சென்னை நெருங்கிய தொடர்பை கொண்டுள்ளது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் துணிகள் மற்றும் ஆடைகள் உள்நாட்டு சந்தைக்கு போவதோடு உலகின் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதனால் சென்னை ஜவுளி மற்றும் ஆடை ஏற்றுமதிக்கான முக்கிய வணிக மையமாக திகழ்கிறது.
1: சென்னையில் பருத்தி, பட்டு துணி, செயற்கை இடை துணி, பின்னல் ஆடைகள், ஆயத்த ஆடைகள், பள்ளி மற்றும் கல்லூரி சீருடைகள், தொழில்துறை சீருடைகள், விளையாட்டு ஆடைகள், குழந்தைகள் ஆடைகள் மற்றும் நவநாகரிக ஆடைகள் போன்ற பல்வேறு வகையான ஆடை பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. இப்பொருட்கள் தரமான மூலப்பொருட்கள் மற்றும் நவீன உற்பத்தி முறைகளின் மூலம் தயாரிக்கப்படுவதால் உலக சந்தையில் நல்ல வரவேற்பை பெறுகின்றன.
0: சென்னை துறைமுகம் மற்றும் சர்வதேச விமான நிலையம் ஆடை ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதனால் ஐரோப்பா, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அதிக அளவில் ஆடைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன.
1: ஆடை தொழிலில் நூல் தயாரித்தல், நெசவு, சாயமிடுதல், அச்சிடுதல், தையல், எம்பிராய்டரி, தரப்பரிசோதனை, பேக்கிங் மற்றும் ஏற்றுமதி போன்ற பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த பணிகளில் நவீன இயந்திரங்கள், கணினி மூலம் வடிவமைத்தல், தானியங்கி வெட்டும் இயந்திரங்கள் மற்றும் தானியங்கி தையல் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் உற்பத்தி திறனும் தரமும் அதிகரித்துள்ளன.
0: சென்னையின் ஆடை மற்றும் ஜவுளி தொழில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குகிறது. குறிப்பாக பெண்களுக்கு இந்த துறையில் அதிக வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன. தையல் கலைஞர்கள், துணி வடிவமைப்பாளர்கள், ஆடை வடிவமைப்பாளர்கள், தரக்கட்டுப்பாட்டு நிபுணர்கள், இயந்திர இயக்குநர்கள், ஏற்றுமதி நிர்வாகிகள் மற்றும் விற்பனை பணியாளர்கள் என பல்வேறு துறைகளில் மக்கள் பணியாற்றுகின்றனர். இதன் மூலம் குடும்ப வருமானம் உயர்வதோடு சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படுகிறது.
1: அண்மை காலங்களில் சென்னை ஃபேஷன் மற்றும் ஆடை வடிவமைப்பு துறையிலும் முன்னேற்றம் கண்டுள்ளது. பல ஆடை வடிவமைப்பு நிறுவனங்கள், ஃபேஷன் பயிற்சி மையங்கள் மற்றும் ஆடை ஏற்றுமதி நிறுவனங்கள் புதிய வடிவமைப்புகளையும் உலகத்தரத்திலான ஆடைகளையும் உருவாக்கி வருகின்றன.
0: சுற்றுச்சூழலுக்கு உகந்த இயற்கை இழைகள், மறுசுழற்சி செய்யப்பட்ட துணிகள் மற்றும் உயிரி சாயங்கள் பயன்படுத்தும் நிலையான ஜவுளி உற்பத்தி முறைகளும் அதிகரித்து வருகின்றன.
1: தமிழக அரசும் மத்திய அரசும் ஜவுளி தொழிலின் வளர்ச்சிக்காக பல்வேறு ஊக்குவிப்புகளை வழங்கி வருகின்றன. தொழிற்பூங்காக்கள், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், ஏற்றுமதி ஊக்க திட்டங்கள் மற்றும் மேக் இன் இண்டியா போன்ற திட்டங்கள் இந்த துறையின் வளர்ச்சிக்கு ஆதரவாக உள்ளன.
0: சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களும் MSME இந்த துறையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன.
1: சென்னை இந்தியாவின் முக்கியமான திரைப்படம் மற்றும் ஊடக தொழில் மையங்களில் ஒன்றாக திகழ்கிறது. குறிப்பாக தமிழ் திரைப்படத்துறையான கோலிவுட்டின் இதயமாக சென்னை விளங்குகிறது.
0: நூற்றாண்டுக்கும் மேலான வரலாற்றை கொண்ட தமிழ் திரைப்படத்துறை கலை, கலாச்சாரம், பொழுதுபோக்கு மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. திரைப்பட தயாரிப்பு மட்டுமல்லாமல் தொலைக்காட்சி, வானொலி, செய்தி ஊடகங்கள், இணைய ஊடகங்கள், விளம்பரத்துறை, இசைத்துறை மற்றும் டிஜிட்டல் ஊடகங்களின் வளர்ச்சிக்கும் சென்னை முக்கிய மையமாக விளங்குகிறது.
1: சென்னையில் திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளமாக பல திரைப்பட ஸ்டுடியோக்கள், படப்பிடிப்பு தளங்கள், ஒளிப்பதிவு கூடங்கள், படத்தொகுப்பு மையங்கள் மற்றும் கணினி வரைகலை நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன.
0: திரைப்படங்களின் கதை உருவாக்கம், திரைக்கதை இயக்கம், ஒளிப்பதிவு, நடிப்பு, இசையமைப்பு, பாடல் பதிவு, ஒலி வடிவமைப்பு, காட்சி தொகுப்பு, கணினி காட்சி அமைப்பு மற்றும் இறுதிக்கட்ட தயாரிப்பு வரை அனைத்து பணிகளும் சென்னையில் நடைபெறுகின்றன.
1: தமிழ் திரைப்படங்கள் இந்தியா மட்டுமல்லாமல் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், மத்திய கிழக்கு நாடுகள், ஐரோப்பா, அமெரிக்கா, கனடா மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளில் வெளியிடப்படுகின்றன. இதன் மூலம் தமிழ் திரைப்படத்துறை உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றுள்ளது.
0: திரைப்படங்களின் வெளிநாட்டு வெளியீடுகள் மற்றும் இணையதளங்களில் ஒளிபரப்பப்படுவதன் மூலம் இந்தியாவிற்கு அந்நிய செலாவணியும் கிடைக்கிறது.
1: சென்னையில் பல தொலைக்காட்சி நிறுவனங்கள் மற்றும் செய்தி நிறுவனங்களும் இயங்கி வருகின்றன. தமிழ் மொழியில் செய்திகள், கல்வி நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், கலாச்சார நிகழ்ச்சிகள், விவாதங்கள், விளையாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் தொடர்கள் தயாரிக்கப்பட்டு ஒளிபரப்பப்படுகின்றன. இதன் மூலம் மக்களுக்கு தகவல், கல்வி

0: விளம்பரம், பொழுதுபோக்கு ஆகியவை ஒரே நேரத்தில் கிடைக்கின்றன.
1: அண்மை காலங்களில் டிஜிட்டல் ஊடகங்கள் மற்றும் ஓடிடி தளங்கள் திரைப்படம் மற்றும் ஊடகத்துறையில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இணைய தொடர்கள், குறும்படங்கள், ஆவணப்படங்கள் மற்றும் இணைய நிகழ்ச்சிகள் அதிக அளவில் தயாரிக்கப்படுகின்றன. திரைப்படங்கள் திரையரங்குகளில் வெளியாவதுடன் இணையதளங்களிலும் நேரடியாக வெளியாகும் நடைமுறையும் அதிகரித்துள்ளது. இதனால் புதிய கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு அதிக வாய்ப்புகள் உருவாகியுள்ளன.
0: திரைப்படம் மற்றும் ஊடகத்துறை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குகிறது. நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், இசையமைப்பாளர்கள், பாடலாசிரியர்கள், பின்னணி பாடகர்கள், நடன இயக்குநர்கள், கலை இயக்குநர்கள், ஒலி பொறியாளர்கள், காட்சி தொகுப்பாளர்கள், கணினி வரைகலை நிபுணர்கள், செய்தியாளர்கள், நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் மற்றும் விளம்பரத்துறை நிபுணர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன.
1: சென்னையில் உள்ள திரைப்படக் கல்லூரிகள், ஊடகக் கல்வி நிறுவனங்கள் மற்றும் கலை பயிற்சி மையங்கள் திறமையான கலைஞர்களையும் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் உருவாக்குகின்றன. செயற்கை நுண்ணறிவு, மெய்நிகர் தயாரிப்பு, 3D அனிமேஷன், உயர்தர ஒளிப்பதிவு, டிஜிட்டல் எடிட்டிங் மற்றும் மேம்பட்ட காட்சி அமைப்பு தொழில்நுட்பங்கள் திரைப்படத்துறையின் தரத்தை உயர்த்தியுள்ளன.
0: தமிழ் திரைப்படங்கள் சமூக விழிப்புணர்வு, வரலாறு, கலாச்சாரம், அறிவியல், கல்வி மற்றும் சமகால பிரச்சனைகள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றுகின்றன. அதேபோல் ஊடகத்துறை ஜனநாயகத்தின் 4வது தூணாக செயல்பட்டு மக்களுக்கு உண்மையான தகவல்களை வழங்கும் பொறுப்பையும் ஏற்றுள்ளது.
1: வாகன உற்பத்தி, வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தி, தகவல் தொழில்நுட்பம், மின்னணு மற்றும் மின்சாதன உற்பத்தி, பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோ ரசாயன தொழில், மருந்து மற்றும் உயிரி தொழில்நுட்பம், கனரக பொறியியல், கப்பல் கட்டுமானம் மற்றும் துறைமுக தொழில், ஆடை மற்றும் ஜவுளி தொழில், திரைப்படம் மற்றும் ஊடகத் தொழில் ஆகிய பல துறைகளில் சென்னை தேசிய மற்றும் உலகளாவிய அளவில் தனித்துவமான இடத்தை பெற்று இந்தியாவின் முன்னணி தொழில் நகரங்களில் ஒன்றாக விளங்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்களிப்பை வழங்குகிறது.
0: நவீன தொழில்நுட்பம், திறமையான மனிதவளம், சிறந்த உட்கட்டமைப்பு மற்றும் அரசின் ஊக்குவிப்பு திட்டங்கள்
1: எதிர்காலத்திலும் சென்னை இந்தியாவின் தொழில்துறை வளர்ச்சியின் முன்னோடி நகரமாக தொடர்ந்து விளங்கும் என்பதில் ஐயமில்லை.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் சென்னை எனும் தொழில் நகரம் குறித்த உரை சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் ஆர். சுரேந்தர். குரல் வண்ணம் விஜய், எம். சித்ராதேவி. அமைப்பில் உதவி குகன்ராஜ். அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. நேரம் 1:39:30. திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். MS விஸ்வநாதன், விக்ரம், அஜயன் பாலா, நாசர் ஆகியோரது குரல்களில் படம் மதராசப்பட்டினம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு சுயசார்பு வலுவான அடித்தளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். நீர்நிலைகளை பாதுகாக்க அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இளையோர் தேச நலன் சார்ந்த விஷயங்களில் தங்களை இணைத்துக் கொள்வதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். டெல்லி இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் 57வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், பல்வேறு துறைகளில் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளது.

0: வருவதாக கூறினார். செமிகண்டக்டர், விண்வெளி, ட்ரோன் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நாடு சுயசார்பு அடைந்து வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு சுயசார்பு சிறந்த அடிக்கல் தளமாக திகழ்கிறது என்றார். இளம் வயதில் சமூக ஊடகங்களால் ஏற்படும் தாக்கங்களிலிருந்து இளைஞர்கள் விலகி இருப்பதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய பிரதமர், ஒவ்வொரு நாளும் சுய முன்னேற்றத்தை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். டெல்லி ஐஐடி வளாகத்தில் செயற்கை நுண்ணறிவு அதிதிறன் கணினி கட்டமைப்பு செயல்பாட்டையும் பிரதமர் இந்நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்ளும் அவர் ரமணாசிரமத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். உள்துறை அமைச்சரின் வருகையை அடுத்து திருவண்ணாமலை நகரில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் கல்வித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் திறமையான நடவடிக்கைகளை உரிய காலத்தில் மேற்கொள்ள அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கல்வி அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றது குறித்து சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்ட செய்தியில், ஒருங்கிணைந்த வருங்காலத்திற்கு ஏற்ற உலகளாவிய திறன்களுடன் கூடிய கல்வியை வழங்கும் அரசின் செயல் திட்டங்கள் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டதாக கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார அமைச்சர்களின் பணிக்குழு கூட்டம் மத்திய பிரதேச தலைநகரம் போபாலில் இன்று நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக சான்சிஸ்தூபா, இக்பால் மைதான் உள்ளிட்ட கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வையிட்ட அவர்கள், பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான மக்கள் தொடர்பு மற்றும் பாரம்பரிய பிணைப்புகளை இது மேலும் வலுப்படுத்துவதாக கூறினர். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மேலும் 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் நீதிபதிகளின் எண்ணிக்கை 66 உயர்ந்துள்ளது. புதிதாக பொறுப்பேற்க உள்ள நீதிபதிகளுக்கு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னையில் இன்று பிற்பகல் நடைபெறும் இக்கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை பணிகள் மற்றும் இதனால் தமிழகத்திற்கு ஏற்படும் தாக்கம் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. இதனிடையே மத்திய அரசு தொகுதி மறுவரையறை குறித்து எவ்வித அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடாத நிலையில் திமுக இக்கூட்டத்தில் பங்கேற்காது என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கட்சியின் முந்தைய நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் இன்றைய அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என அஇஅதிமுக, தேமுதிக கட்சிகளும் அறிவித்துள்ளன. இந்திய அஞ்சல் துறை மூலம் பணம், பரிசு பொருட்கள் வழங்கப்படுவதாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானவை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ள பத்திரிகை தகவல் அலுவலகம், பரிசு பொருட்களை வழங்குவதாக கூறி கேட்கப்படும் வங்கி கணக்கு, ஆதார் எண், ஓடிபி உள்ளிட்ட விவரங்களை பகிர வேண்டாம் என தெரிவித்துள்ளது. மேலும் இத்தகைய செய்திகள் தொடர்பாக 9187971112159 என்ற வாட்ஸ்அப் எண் அல்லது factcheck@theRateOfPIB.gov.in என்ற இணையதளத்தில் தகவல் அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் நீர்நிலைகளில் கருவேல மரங்களை அகற்றும் பணிகளுக்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில வணிக வரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் வள்ளிபுரம் காவெட்டிப்பட்டி ஏரியை புனரமைக்கும் பணிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இப்பணிகள் 2 மாதங்களுக்குள் முடிக்கப்படும் என்றார். நாமக்கல் மாநகராட்சியின் கழிவுநீர் காவேட்டிப்பட்டி ஏரியில் கலப்பதை தடுக்க சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் என்றார். நீர்நிலைகளை தூர்வாரி பாதுகாத்து நீர்மட்டத்தை உயர்த்தும் நடவடிக்கைகள் மாநிலம் முழுவதும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். உள்ளூர் வியாபாரிகளை பாதுகாக்கும் நோக்கில் திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட இடங்களில் நடைபெறும் கண்காட்சிகளில் பொருட்களுக்கு வரியுடன் கூடிய ரசீது வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தின் முக்கிய திருக்கோவில்களில் வரும் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பக்தர்களின் செல்போன்களை பாதுகாப்பாக வைக்க உரிய நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்களின் வசதியை கருத்தில் கொண்டு விஐபி தரிசன முறைகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் நாசரேத்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார்.

0: இந்நிகழ்ச்சியில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. கோவையில் மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தொடங்கி வைத்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவது குறித்து இதில் வலியுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் போதைப் பொருள் பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை காவல்துறை சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணி MS தர்காவில் தொடங்கி உழவர் சந்தை, பேருந்து நிலையம், மணிகுண்டு, நாராயண் தியேட்டர் வழியாக வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நிறைவடைந்தது. காவல்துறையினர் மற்றும் மாணவ மாணவிகள் கைகளில் பதாகைகளை ஏந்தி போதைப் பொருள்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும், போதை வேண்டாம், வாழ்வு சிறுகட்டும், போதை அளிக்கும் கல்வி காக்கும், போதை இல்லா சமுதாயத்தை உருவாக்குவோம் என சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோஷமிட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முருகேசன்.
0: ஸ்ரீவில்லிபுத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன.

0: வாழ்வு சிறுகட்டம் போதை அளிக்கும் கல்வி காக்கும் போதையில்லா சமுதாயத்தை உருவாக்குவோம் என சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோஷமிட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முருகேசன்.
1: ஸ்ரீவில்லிபுத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 11 தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே படகில் ஏற்பட்ட பழுதால் பாதிக்கப்பட்ட மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததை கண்டித்து ராமேஸ்வர மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்டத்தில் கரீஃப் பருவ நெல் கொள்முதல் பணிகளுக்காக மேலும் 3 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லின் தரத்தை பாதுகாக்க விவசாயிகள் பாலித்தீன் பைகளில் நெல்மணிகளை கொண்டு வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் நடப்பு காரி பருவத்தில் தற்போது 3 பருவ கோடை குறுவை நெல்லினை கொள்முதல் செய்வதற்கு ஏற்ற வகையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தயார் நிலையில் உள்ளது. இந்த வாரத்தில் 3 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விவசாயிகள் அறுவடை செய்து நெல்மணிகளை 17% குறைவாக ஈரப்பதம் உள்ளவாறு நன்கு உலர்த்தி நெல்மணிகளை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பாலித்தீன் வெள்ளைச்சாக்கில் நெல் கொண்டு வராமல் டிராக்டர் டிப்பர்கள் மூலமாக நெல் குவியலாக எடுத்து வர வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கே.ஜே. பிரவீன்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் 4 நாட்களுக்கு பின்னர் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இன்று காலை 6 நிலவரப்படி வினாடிக்கு 6000 கனடியாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக 4 நாட்களுக்கு பிறகு ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இன்றும் நாளையும் விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலுக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: இதனிடையே மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 10,800 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78 அடியாக உள்ளது. முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. 120 நாட்களுக்கு திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள 14,707 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் 53 கோடி ரூபாய் மதிப்பில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுப்புராவ் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சேலம் மாநகராட்சி பகுதியில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாநகர ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று ஆய்வு செய்தார். குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு பெறப்படுவதையும் அவர் உறுதி செய்தார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற அரையிறுதியில் சக வீராங்கனை ரக்ஷிதா ஸ்ரீயை 21-13, 16-21, 21-13 என்ற செட்களில் அஷ்மிதா வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு சுயசார்பு வலுவான அடித்தளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். நீர்நிலைகளை பாதுகாக்க அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி
5: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
4: 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 8:15 நாடகம் கேட்கலாம்.
6: நான் கிளம்புறேன், உன் வீட்டுக்காரர் வந்தா நான் வந்துட்டு போனதை சொல்லு.
4: ராணியின் தேர்வு நாடகம் கேட்கலாம். எழுதியவரே சுந்தரேசன் அவர்கள். ராணியின் தேர்வு நாடகம் 8:15 எஃப்எம் கோல்டில், அமைப்பு ஜே ஜெயா.
6: என் லைஃபே உனக்காக நான் ஸ்பேர் பண்ணவனாச்சே, அப்படி என்ன தலை போற விஷயம் சொல்லு, அதை என்ன கேப்போம்.
4: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம்.
7: ஹாய் மேனகா, புதுசா வீடு கட்டிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன்.
8: ஆமா பிரியா, அந்த ப்ராசஸ் தான் போய்கிட்டே இருக்கு.
7: சரி, மழை நீர் சேகரிப்பு தொட்டி வச்சுதானே பிளான் பண்ணிருக்க?
8: அடடே, அத நான் சுத்தமா மறந்துட்டேனே.
7: மறந்துட்டியா? உன்னோட தலைமுறை இருக்கணும்னு வீடு கட்டுற, அப்போ அதே தலைமுறைக்கு குடிக்க தண்ணீரும் வேணும் இல்லையா?
8: ஆமா பிரியா.

0: கரெக்டா சொன்ன.
1: அதுக்கு தான் மழை நீர் சேகரிப்பு தொட்டி. மழை காலத்துல தேவையில்லாம வீணடிக்கிற தண்ணீரை சேர்த்து வச்சு நமக்கு எப்ப வேணுமோ பயன்படுத்திக்கலாம்.
0: அருமையா சொன்ன பிரியா, இப்பவே மழை நீர் சேகரிப்பு தொட்டி வைக்க ஏற்பாடு பண்றேன்.
1: ஒவ்வொரு வீட்டிலும் மழை நீர் சேகரிப்பு தொட்டி வைப்போம்,
0: மழை நீரை சேகரிப்போம்.
2: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் தினந்தோறும் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது.
4: ராதா, கொஞ்சம் தண்ணி கூட. இப்பெல்லாம் இருமல் வந்தாலே ரொம்ப பயமா இருக்குடி. எங்க பார்த்தாலும் தொற்று நோய் பத்தின பேச்சாவே இருக்கு.
5: அதுக்கு ஏன்டி பயப்படணும்? இப்ப மட்டும் இல்ல, பொதுவாவே சில சுகாதாரமான செயல்களை கடைபிடிச்சாலே எந்த நோயும் நம்மள அண்டாது.
4: அப்படியா? என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பின்பற்றலாம்னு கொஞ்சம் சொல்ல.
5: முதல் விஷயம், அடிக்கடி கைகளை சோப் போட்டு நல்லா கழுவணும். இருமலோ தும்மலோ வந்தா நம்ம கைக்கொட்டையை பயன்படுத்தி வாயை மூடிக்கலாம். உணவு பழக்கத்தை பொறுத்தவரை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துற உணவுகளை சேர்த்துக்கலாம்.
4: ஓ, என்னென்ன உணவுகள் எல்லாம் சாப்பிடலாம்?
5: நிறைய கீரை வகைகள், பழங்கள், குறிப்பா நெல்லிக்காய், எலுமிச்சைப்பழம் போன்ற சிட்ரஸ் வகை பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதுல இருக்கிற விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்திய அதிகப்படுத்தும்.
4: சூப்பர் டி, வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சே எப்படி எல்லாம் முன்னெச்சரிக்கையா இருக்கலாம்னு சொல்லிட்டியே.
5: அதே போல சளி காய்ச்சல் தொடர்ந்து இருக்கிற பட்சத்துல உடனே மருத்துவரை அணுகலாம். முக்கியமா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கை கால் முகம் எல்லாத்தையும் சுத்தமா கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா மத்த வேலையை பாக்கலாமே.
6: குட்டீஸ், ஸ்கூல் பசங்க, காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, வீட்ல இருக்கிறவங்க, தாத்தாஸ் பாட்டிஸ், இவங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கும்னா அது உடல்நல சார்ந்த விஷயங்கள் தான் இல்லையா?
7: நீங்க வில்லாதி வில்லனா இருக்கலாம், அசகாய சூரனா இருக்கலாம், இல்ல வீராதி வீரனா கூட இருக்கலாம். ஆனா உடல் நலம் மட்டும் இல்லனா வாழ்க்கையில சந்தோஷம் துளியும் இருக்காது.
6: ஒரு ரூபாய் கூட செலவு இல்லாம உடல்நல சார்ந்த தகவல்களை மருத்துவர்கள் நிபுணர்கள் மூலமா தெரிஞ்சுக்க கேளுங்க.
7: உங்க அகில இந்திய வானொலியோட 101.4 பண்பலையில ஹலோ டாக்டர் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3-2 கேட்கலாம்.
3: இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
8: Good afternoon. This is Akashvani and I'm Saira Mujtaba with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi says self-reliance in emerging sectors like semiconductors, space and drones will serve as a strong foundation for Viksit Bharat. Urges IIT students to keep national interest at the center of their decisions. Jharkhand government holds a second round of talks with student protesters over alleged irregularities in JPSC and JSSC examinations. 7 people killed and 11 injured in a private bus accident in Chamba district of Himachal Pradesh this morning. IMD issues orange alert for heavy to very heavy rainfall over Rajasthan and Orissa today. Amarnath Yatra from Jammu towards Baltal suspended due to bad weather conditions. And in men's javelin throw, Ashish Yadav wins silver at World Athletics Under 20 Championships in United States. And now the news in detail. Prime Minister Narendra Modi today urged the students of the Indian Institute of Technology, IIT Delhi, to keep national interest at the center of their decisions and ask themselves how their actions can benefit the country and address its needs. Mr. Modi made these remarks while addressing the 57th convocation of IIT Delhi. The Prime Minister said that new sectors are emerging in the country, offering fresh opportunities for the youth. He cited sectors such as semiconductors, space and drones, and said India is working towards becoming self-reliant across

ஜீவா திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் இப்போது 2:29. சென்னை ஆகாஷ்வாணி ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து விஜய் பிரகாஷ் ரெனைனா போனை பாடிய பாடல். படம் எங்கேயும் எப்போதும்

நேரம் 2:42 இருபது நொடி. ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஸ்ரீராம் பார்த்தசாரதி, பம்பாய் ஜெயஸ்ரீ பாடியுள்ள பாடல் படம் கோ.

நேர்களை மீண்டும் திரைப்பட பாடல்களை மாலை 5:30 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அறிவரிசையில் கேட்டு ரசிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் மேல்பவானி 8 சென்டிமீட்டர், விண்ட்வர்த் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், குடலூர் பஜார் மேல்குடலூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், தேவாலா உப்பாசி சின்கொன்னா வால்பாறை கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு பெரம்பலூர் நடுவட்டம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், அரியலூர் அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம் வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி உட்பிரையர் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் திருநெல்வேலி மாவட்டம் 4 மூக்கு, கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவிளை பார்வுட் சுத்தமல்லி அணை பாலக்கோடு சிறுவாணி அடிவாரம் குந்தாபாலம் பாலமூர் ஊத்து ஹாரிசன் கடலூர் அரக்கோணம் மரக்காணம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம் செம்பனார் கோவில் பெரியாறு கிளன்மார்கன் கிண்ணக்கோரை கீழணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.9 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு கரூர் திண்டுக்கல் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கோயம்புத்தூர் திருப்பத்தூர் திருச்சி திருவள்ளூர் நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில்

நூறு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணர்த்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடகடலோர தமிழ்நாட்டின் 5.8-7.6 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று கடற்பரப்பில் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வட தமிழக மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை இதே வானிலை தொடரக்கூடும். 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்றும் நாளையும் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சற்று அதிகரிக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலே இரவில் லேசான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. அடுத்த 48 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் சில இடங்களில் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.2 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இந்நாட்களில் குமரி கடற்பரப்புக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:10 ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்தியாலய 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு முடிவடைந்து அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 100.1 சென்னை எஃப்எம் கோல்டு, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் மாலை 5:30 மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலில் குரள முதம் கேட்போமா?

0: ஆய்ந்து தெளியும் அறிவு வாய்க்கப் பெறாதவர்களுக்கே மாயவித்தை காட்டும் பரத்தையர் உறவு பேய்போல் பிடித்து நிற்கும். குறள் எண் 918 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: ஆயும் அறிவினரல்லார்க்கு அணங்கென்ப மாய மகளிர் உயக்கு.
0: ஆய்ந்து தெளியும் அறிவு வாய்க்கப் பெறாதவர்களுக்கே

0: மாயவித்தை காட்டும் பரத்தையர் உறவு பேய்போல் பிடித்து நிற்கும். குறள் எண் 918 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: குறளமுதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் திரைகானம் அளிக்கும் நேரம் இது. முதல் பாடல் சிங்கம் படத்திலிருந்த பாடலை பாடியிருப்போர் டிப்பு சுசித்ரா.

நேரம் 5:44 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கி கொண்டிருக்கும் திரைகானம் நிகழ்ச்சி. உரைக்கம் அடுத்த பாடல் வெப்பம் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் கிளின்டன் ஸ்வேதா.

0: ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்
1: நேர்களே, இன்று 7:30 720 KHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள்: இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 திரைகானம். 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் செல்வராஜ். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் பற்றி திருவண்ணாமலை கீழ்நெல்லை வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் த. மார்கரெட் அவர்களின் உரை. இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு பற்றி திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தைச் சேர்ந்த டி. ஆறுமுகம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 8:50 திரைகானம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் ஆங்கிலத்தில் டெல்லி அஞ்சல். 8:45 ஆங்கில நிகழ்ச்சி த ஹோம் கம்மிங் ஆஃப் எடிக்ட்ஸ், நேர்முகத்தின் நிறைவு பகுதி. இதில் பங்கேற்பவர் மூத்த வழக்கறிஞர் பி. ஜெகநாத் அவர்கள், உரையாடுபவர் பத்திரிகையாளர் ஆர். ராகப்பிரியா.

0: பத்து மணிக்கு அகில பாரத இசையில் கிரிமல்லப்பா பஜந்திரி அவர்களின் ஷனா இசை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 100.1 FM கோல்டில் மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம், 8 மணிக்கு நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் ஹிந்தியில் டெல்லி அஞ்சல், 8:15 ராணியின் தேர்வு நாடகம், எழுதியவர் எஸ் சுந்தரேசன், நடிப்பு ஏ தேவசேனா, டி பிரமீளா, ஜி சி ராஜா, அப்பாசாமி, எம் ராஜா, மான்சிங், எஸ் ஆனந்த் ஆகியோர், அமைப்பு ஜெய ஜெயா. 7:50 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய கலாச்சார ஏடு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். இனி நாளைய நிகழ்ச்சிகள். இந்த அலைவரிசையில் நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 7 மணி முதல் 9 மணி வரை 19 காலை இதில் உரிமைக்குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் பற்றி நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்களின் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன். 7:35 உங்கள் கவனத்திற்கு காகோரி சம்பவ நினைவு நாள் குறித்த சிற்றுரை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 9 மணிக்கு இசைப்பட்டகம். டாக்டர் ஸ்ரீபாத பினாக்கபாணி அவர்களின் பாட்டு, அன்னவரப்பு ராமசாமி அவர்கள் வயலின், தண்டமுடி ராமமோகனராவ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். 12:10 சங்கீத சாரல், வி கிருஷ்ணசாய், வி முகுந்த் சாய் ஆகியோரின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள். 3 மணிக்கு விடுமுறை விருப்பம், நேர் விருப்பம். 4 மணிக்கு நாடகம், RR கிரியேஷன்ஸின் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம், எழுதியவர் ரம்யா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 27.3 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 77%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு 35.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 27.5 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 88%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். மாலை அல்லது இரவில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani. The news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi today urged the students of the Indian Institute of Technology, IIT Delhi, to keep national interest at the center of their decisions and ask themselves how their actions can benefit the country and address its needs. Mr. Modi made these remarks while addressing the 57th convocation of IIT Delhi. The Prime Minister said new sectors are emerging in the country, offering fresh opportunities for the youth. He cited sectors such as semiconductors, space and drones, and said India is working towards becoming self-reliant across all sectors. Mr. Modi said this drive towards self-reliance will serve as a strong foundation for building a Vikasit Bharat.
2: Aaj Bharat, economic self-reliance, technological self-reliance, industrial self-reliance, ऐसे हर सेक्टर में आत्मनिर्भर बनने के लिए काम कर रहा है. यही विकसित भारत की मजबूत नींव का सबूत है. इस मजबूत नींव पर आपको एक भव्य सुंदर विकसित भारत का निर्माण करना है.
1: Further elaborating on India's efforts in the semiconductor sector, Prime Minister Modi said production has begun at India's first semiconductor unit. Union Education Minister Prahlad Joshi, Chairperson Board of Governors of IIT Delhi Harish Salve and Director IIT Delhi Prof.

0: அனிருத்த பிரம்மராயருக்கும் வானதிக்கும் இடையே தொடர்ந்து உரையாடல் நடைபெற்று வருகிறது. எப்படி அருள்மொழிவர்மர் இலங்கையிலே ராஜ துரோகத்தை அரசாங்கத்துக்கு எதிரான சதியில் ஈடுபட்டார் என்பதை அனிருத்த பிரம்மராயர் வானதியிடம் கூற, அதை வாதங்களை கொண்டு வானதி முறியடித்து கொண்டு வந்தாள். இதனையும் கேட்டுவிட்டு அனிருத்தர் லேசாக சிரித்து கொண்டே,
1: பெண்ணே, அருள்மொழிவர்மருக்காக நீ இவ்வளவு ஆத்திரமாக பரிந்து பேசுவதை கேட்பவர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? நீங்கள் இருவரும் காதலர்கள் என்று நினைப்பார்கள் என்றார்.
2: ஐயா, தாங்கள் இப்போது கூறியதில் பாதி மட்டும் உண்மை. நான் அவருக்கு என் உள்ளத்தை பறிகொடுத்திருப்பது மெய்தான். இதை தங்களிடம்

0: இருந்து நான் மறைக்க விரும்பவில்லை. ஆனால் அவர் இந்த அனாதை பெண்ணுக்கு தன் உள்ளத்தில் இடம் கொடுப்பதற்கு நியாயமில்லை. வானத்தில் ஜொலிக்கும் சந்திரன் மீது அன்றில் பறவை காதல் கொள்ளலாம். ஆனால் சந்திரனுக்கு அன்றில் பறவை ஒன்று இருப்பதே தெரிந்திராது.
1: ஆஹா, என் அருமை சிநேகிதரின் மகள் இவ்வளவு சிறந்த கவிதா ரசிகை என்பது இதுவரை எனக்கு தெரியாமற் போயிற்று. இளைய பிராட்டி குந்தவையின் அந்தரங்கத்தோழி அல்லவா நீ
0: என்றார் முதன் மந்திரி. போதும் போதும், தங்கள் புகழ்ச்சியை கேட்க நான் விரும்பவில்லை. ஒன்று, என்னை என் வழியே போவதற்கு விடுங்கள். இல்லாவிடில் உங்கள் ஆட்களை அழைத்து கட்டளையிடுங்கள்.
1: பெண்ணே, கொஞ்சம் பொறு. பொன்னியின் செல்வரை பற்றி உனக்கு எவ்வளவோ விவரங்கள் தெரிந்திருக்கின்றன. ஆகையால் அவர் இப்போது இருக்கும் இடமும் உனக்கு அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். அதை மட்டும் சொல்லிவிடு. உன்னை உடனே உன் பெரிய தந்தையிடம் அனுப்பி வைக்கிறேன். அவர் இலங்கையிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். இத்தனை நேரம் மதுரைக்கு வந்திருப்பார்.
0: ஐயா, தங்களை போன்ற வஞ்சம் நிறைந்த மனிதருடன் சிநேகமாயிருப்பவர் என்னுடைய பெரிய தந்தையல்ல. எனக்கு உற்றார் உறவினர் யாரும் இல்லை. இளவரசரை பற்றி எல்லோரும் அறிந்திருப்பதையே நான் சொன்னேன். வேறு எதுவும் என்னிடமிருந்து தாங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. வீண் தாமதம் செய்ய வேண்டாம்.
1: தாமதம் செய்யக்கூடாதுதான். பலமாக மழை வரும் போல இருக்கிறது.
0: மழை மட்டும் தானா வரும்? தங்களை போன்றவர்கள் உள்ள இடத்தில் இடி மின்னல் பிரளயம் எல்லாம் வரும். வானதியின் கூற்றை ஆமோதிப்பது போல அந்த சமயம் ஒரு நெடிய மின்னல் வானத்தின் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை வரை பாய்ந்தோடி ஜொலித்துவிட்டு மறைந்தது. மின்னல் மறைந்து இருள் சூழ்ந்ததும் அண்ட கடாகங்கள் அதிரும்படியான பேரிடி ஒன்று இடித்தது.
1: பெண்ணே, இளவரசன் அருள்மொழிவர்மன் எங்கே இருக்கிறான் என்று சொல்ல மாட்டாயா?
0: சொல்ல மாட்டேன்.
1: நான் ஊகித்தது ஊர்ஜிதமாகிறது. இளவரசன் மறைந்திருக்கும் இடத்துக்கு நீ ஏதோ ரகசிய செய்தி கொண்டு போவதாக புறப்பட்டாய். இது உண்மையா இல்லையா?
0: ஐயா, வீண் வேலை. தங்கள் கேள்வி எதற்கும் நான் இனி மறுமொழி சொல்ல முடியாது.
1: அப்படியானால் ராஜாங்கத்துக்கு துரோகமாக சதி செய்பவர்களுக்கு அளிக்க வேண்டிய கடும் தண்டனையை உனக்கும் அளிக்க வேண்டியதுதான். வேறு வழியில்லை.
0: தண்டனையை ஏற்பதற்கு காத்திருக்கிறேன் ஐயா. பலிபீடத்தில் என் தலையை வைக்க வேண்டுமென்றால் அப்படியே செய்கிறேன்.
1: நீ கொடும்பாளூர் வேளிர் மகள், உனக்கு அவ்வளவு அற்பமான தண்டனையை கொடுக்கலாமா? அதோ பார் அந்த யானையை.
0: வானதி அவர் காட்டிய திசையை பார்த்தாள். கண்ணங்கரிய குன்றினைப் போல யானை ஒன்று நின்று கொண்டிருந்தது. கருங்கல்லினால் செய்த கரிய மைப்பூசப்பட்ட உருவத்தைப் போல் அது தோன்றியது. அதன் கருமையை நன்கு எடுத்து காட்டிக் கொண்டு இரண்டு வெள்ளை தந்தங்கள் நீண்டு வளைந்து திகழ்ந்தன.
1: பெண்ணே, கஜேந்திர மோக்ஷம் என்று கேள்விப்பட்டிருக்கிறாய் அல்லவா? யானையின் அபயக்குரல் கேட்டு திருமால் ஓடி வந்து முதலையை கொன்று கஜேந்திரனை மோக்ஷத்துக்கு அனுப்பினார். அதற்கு பதிலாக இந்த கஜேந்திரன் எத்தனை எத்தனையோ பேரை அந்த திருமால் வாசம் செய்யும் மோட்ச உலகத்துக்கே அனுப்பியிருக்கிறது. நீ இந்த உலகத்தை விட்டு மறு உலகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னாயல்லவா? உன் விருப்பத்தை இந்த யானை கண்மூடி திறக்கும் நேரத்தில் நிறைவேற்றி வைக்கும். அது தன் துதிக்கையினால் உன்னை சுற்றி எடுத்து வீசி எறிந்தால் நீ நேரே மோட்ச உலகத்தையே அங்கேயே போய் விழுவாய்.
0: இவ்விதம் கூறிவிட்டு முதன் மந்திரி அனிருத்தர் சிரித்தார். அந்த சிரிப்பு வானதிக்கு ரோமாஞ்சனத்தை உண்டாக்கிற்று. இந்த மந்திரி மனிதரல்ல, மனித உரு கொண்ட அரக்கன் என்று எண்ணினாள்.
1: கோமகளே, முடிவாக கேட்கிறேன், பொன்னியின் செல்வன் இருக்கும் இடத்தை சொல்லுகிறாயா, அல்லது இந்த கஜேந்திரனுடைய துதிக்கை வழியாக மோட்சத்துக்கு போகிறாயா
0: என்ற வார்த்தைகளை கேட்டதும் வானதி மீண்டும் மனோதிடம் பெற்றாள். ஐயா, கஜேந்திரனை என்னிடம் வரச் சொல்லுகிறீர்களா, அல்லது நானே கஜேந்திரனிடம் போகட்டுமா என்று கம்பீரமாக கேட்டாள். அனிருத்தர் கையினால் சமிக்ஞை செய்தார். அத்துடன் அவர் வானதிக்கு விளங்காத பாஷையில் ஏதோ சொன்னார். யானை பூமி அதிரும்படி நடந்து வந்தது. வானதியின் அருகில் வந்தது. தன்னுடைய நீண்ட துதிக்கையினால் வானதியின் மலரினும் மிருதுவான தேகத்தை சுற்றி வளைத்தது. அவளை பூமியிலிருந்து தூக்கியது. அந்த சிலகண நேரத்தில் வானதியின் உள்ளத்தில் பற்பல எண்ணங்கள் அலை அலையாக பாய்ந்து மறைந்தன. தான் அந்த சமயம் அவ்வளவு தைரியத்துடன் இருப்பதை நினைத்து அவளுக்கே வியப்பாயிருந்தது. இளைய பிராட்டி குந்தவை தேவி

0: என்னை பயங்கொள்ளி என்றும் கோழை என்றும் அடிக்கடி சொல்லுவாரே, அவர் இச்சமயம் இங்கிருந்து என்னுடைய தைரியத்தை பார்த்திருந்தால் எத்தனை ஆச்சரியப்படுவார். அவருக்கென்றாவது ஒரு நாள் இந்த சம்பவத்தை பற்றி தெரியாமல் இராது. பொன்னியின் செல்வருக்காக நான் தீரத்துடன் உயிரை விட்டது பற்றி அறிந்து கொள்வார். அதை இளவரசரிடமும் சொல்லியே தீருவார். அப்போது இளவரசர் என்னை பற்றி என்ன நினைப்பார்? அந்த ஓடக்கார பெண்ணை காட்டிலும் கொடும்பாளூர் வேளார் மகள் தைரியசாலி என்று அப்போதாவது அறிந்து கொள்வார் அல்லவா? யானையின் துதிக்கை மெல்ல மெல்ல மேலே எழுந்தது. அத்துடன் வானதியும் மேலே ஏறினாள். ஆம் ஆம், அந்த பிரம்மராட்சதர் கூறியது உண்மைதான். இந்த கஜேந்திரன் என்னை நேரே மோட்சத்திற்கே அனுப்பிவிடப் போகிறது. அடுத்த கணம் என்னை வீசி எறியப் போகிறது. எத்தனை தூரத்தில் போய் விழுவேனோ தெரியவில்லை. ஆனால் விழும்போது எனக்கு பிரஜை இராது, அதற்குள் உயிர் போய்விடும். வானதி இப்போது யானையின் மத்தகத்துக்கு மேலே போய்விட்டாள். கண்களை மூடிக்கொண்டாள். யானை தன் துதிக்கையை சுழற்றியது. வானதியை விசிறி எறிவதற்கு சித்தமாயிற்று. அந்த சமயத்தில் கடவுள் அருளால் வானதி தன் சுய நினைவு இழந்து விட்டாள். நம் கதாநாயகிகளில் ஒருத்தியான வானதி அடிக்கடி நினைவு இழக்கும் வழக்கம் வைத்து கொண்டிருக்கிறாள் அல்லவா? இந்த ஒரு தடவை மட்டும் நேயர்கள் அதை பொறுக்கும்படி வேண்டுகிறோம். ஏனென்றால் அவளுடைய நோய் நீங்கும் காலம் நெருங்கிவிட்டது. வானதிக்கு நினைவு சிறிது வந்தபோது முதலில் அவள் ஊசலாடுவது போல தோன்றியது. பின்னர் அவள் தான் வானவெளியில் பிரயாணம் செய்து கொண்டிருப்பதாக எண்ணினாள். ரிம் ரிம் ஜிம் ஜிம் என்று மழைத்தூரலின் சத்தம் கேட்டது. குளிர்ந்த காற்று குப் குப் என்று உடம்பின் மீது வீசிற்று. அதனால் தேகம் செழித்தது. சரி சரி, மேகமண்டலங்களின் வழியாக வானுலகிற்கு போய்க் கொண்டிருக்கிறோம் என்று எண்ணினாள். சுற்றிலும் இருள் சூழ்ந்திருந்தது. இடையிடையே மின்னல் வெளிச்சம் பளிச்சிட்டு மறைந்தது. முதன் மந்திரி கடைசியாக கஜேந்திர மோட்சத்தை பற்றி கூறியதும் யானை அதன் துதிக்கையினால் தன்னை சுற்றி வளைத்து தூக்கியதும் லேசாக நினைவு வந்தன. முதன் மந்திரி அனிருத்தர் கூறியபடியே நடந்துவிட்டது. மண்ணுலகில் என் ஆயுள் முடிந்து இப்போது மோட்சத்துக்கு போய்க் கொண்டிருக்கிறேன். மோட்ச உலகில் தேவர்களையும் தேவிகளையும் பார்ப்பேன். ஆனால் எல்லா தேவர்களிலும் என் மனத்துக்குகந்த தெய்வமாகிய அவரை அங்கே நான் பார்க்க முடியாது. மனத்துக்கு இன்பமில்லாத அத்தகைய மோட்ச உலகத்துக்குப் போவதில் என்ன பயன்? அடடே, இதென்ன ஊசலாட்டம்! உடம்பை இப்படி தூக்கி தூக்கி போடுகிறதே! ஆனால் தலை வைத்திருக்கும் இடம் மெத்தென்று சுகமாயிருக்கிறது. தாயின் மடியைப் போல இருக்கிறது. ஏன், தாயைக் காட்டிலும் என்னிடம் பிரியம் வாய்ந்த இளைய பிராட்டியின் மடியையும் போல இருக்கிறது. ஆ, குந்தவி தேவி இப்போது பழையாறையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ? என்னை பற்றி செய்தி அவருக்கு இதற்குள் எட்டியிருக்குமோ?
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: மனம் மிக மிக நுட்பமானது, விசித்திரமானது. காரணம், மனத்தை மனத்தால் மட்டுமே ஆராய முடியும். அதனால தான் உளவியல் எதையும் அறுதியிட்டு சொல்வதில்லை. பொதுவாக குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சி ஆளுமை பிளவு என்கிற கோட்டத்தை உருவாக்கி அந்த அதிர்ச்சியின் தாக்கத்திலிருந்து மனத்துக்கு பாதுகாப்பு அளிக்குதான். ஆனால் வானதியை பொறுத்தவரை ஒரு வகை மனப்பிறழ்வை பார்த்துக்கிட்டு வரும். இந்த பிறழ்வு தற்கொலைக்கு கூட தூண்டும்னு சொல்லப்படுது. வானதி அந்த எல்லை வரை போனதையும் பார்த்தோம். இப்போ எந்த ஊருக்கும் போக விரும்பலை, இந்த உலகத்தை விட்டே போக விரும்புகிறேன் என்ன வெறி கொண்டு பேசினவளை குற்றஞ்சாட்டி அதிர்ச்சி வைத்தியம் பண்ணிட்டார் அனிருத்தர். அன்னைக்கு நமனே அஞ்சோம்னு அப்பர் காட்டின வீரத்தை இன்னைக்கு இவளிடம் காணுகிறோம். நேயர்களே, கதை ஓட்டத்துக்கு இடையில இடம்பெறுகிற பெயர்கள், அரிய தொடர்கள், செய்திகள் இதையெல்லாம் சற்று விரிவாக பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா? இந்த பகுதியில் அன்றில் பறவை காதலுக்கு சிறந்த இலக்கணமாக திகழும் இதை கிரௌஞ்ச பக்ஷின்னு குறிப்பிடுது. ஒன்று, துணையுடன் சேர்ந்தே வாழும், பிரிய நேரிட்டா உயிர் வாழாது. மந்திரும் பெண்ணை மடல் சேர் அன்றில் நன்று அறை கொன்றனர் அவர் என கலங்கிய என் துயர் அறிந்தனை நரறியோ. எம்போல இன் துணை பிரிந்தாரை உடையோ நீ, கலித்தொகையின் நெய்தல் திணைப்பாடல். அன்றில் பறவையே தன் துணையை பிரிந்தவர்கள் படும் துன்பம் இதுவென்று உணர்ந்து என்னைப் போலவே நீயும் உன் துணையை பிரிஞ்சு வருந்தி அழுகிறாயோ, அடுத்து அண்ட

0: கட்டாகங்கள் அண்டம் பற்றிய கற்பனையின் அடிப்படையில் உருவான தொடர். அண்டகோளத்தின் ஓடு அல்லது இந்த பூமி உருண்டையின் ஓடுன்னு கொள்ளலாம். கஜேந்திர மோக்ஷம் அனைவரும் அறிந்த புராண வரலாறு. மூலமே என்ற கரிமுன் வந்திடர் தொலைத்து நீலமேகம் போல் நின்றான். பிள்ளை பெருமாள் ஐயங்காரின் அருமையான சொல்லோவியம். குழந்தைக்கு மேற்கே 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கபிஸ்தலம் கஜேந்திர மோக்ஷத்துடன் தொடர்புடையது. சிறப்பு பெயர் கண்ணன் கவித்தலம். நல்லது. சுரர், அசுரர், அரக்கர் இவர்களுக்கு இடையிலே உள்ள நுட்பமான வேறுபாடுகளை பார்க்கலாம். சுரர் தேவர்கள், அசுரர் குணத்தில் தேவர்களுக்கு மாறுபட்டவங்க, அரக்கர் ராட்சசர் மனிதர்களுக்கு தீங்கு செய்பவர்கள். இந்த மூவருமே முக்குணங்களை சித்தரிப்பதாக கொள்ளணும். தேவர் சத்துவகுணமும் அசுரர் ரஜோகுணமும் அரக்கர் தமோ குணமும் கொண்டவர்கள். அதாவது ஒருத்தரிடமே இந்த 3 குணங்களும் வெவ்வேறு விகிதத்தில் இருக்கும் என்பதுதான் இதனுடைய உட்பொருள். மத்தகம் மஸ்தகம் யானையின் புடைத்த நெற்றி பகுதி வானதிக்கு வியப்பா இருக்குது போல. அன்னைக்கு பொம்மை முதல்ல இது பொம்மை யானையோ?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: சாக்ஷி, எனக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா? SMS வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்குறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றதை நிறுத்து. நமக்கு SMS மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
3: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல், அலையோசை படத்திற்காக SPI பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடியது.

0: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை இடம்பெறும்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன்.

தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை செய்வது அவசியம் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2029 ஆண்டு நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கு முன்பாகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு பின்னர் மகளிர் இடஒதுக்கீடு

0: அமல்படுத்தப்படும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் திமுக, அஇஅதிமுக, பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான சுதேசி கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், மத்திய அரசின் தொழில் முன்னேற்ற திட்டங்கள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார்.
1: அனைவருடைய விசுவாசம் சொல்றது அனைவருடைய நம்பிக்கை, அதே போல அனைவருடைய முயற்சி எல்லாம் நாம் இணைந்து நம்மளுடைய பொருட்களை நம்மளுடைய உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிப்பதன் மூலம் நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நோக்கி செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக அமைந்திருக்கிறது. 2014 நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் எடுத்த பொருளாதார நடவடிக்கைகள் மூலமாக நம்மளுடைய நாடு இன்னைக்கு உலகத்துல வளர்ந்து வருகின்ற 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்மளுடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய விக்சித் பாரத்தினுடைய பங்களிப்புல தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது. இந்த நாட்டுல ஒரு வளர்ச்சினா அது ஒரு தலைமை இருக்கும், அந்த தலைமையினுடைய தொலைநோக்கு பார்வை, அந்த தொலைநோக்கு பார்வையோட தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
0: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மாலை சென்னை வந்தார். பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலை சென்ற அவர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். சட்ட சேவைகள் மையத்தில் இடம்பெற்றுள்ள தன்னார்வலர்கள் நீதிமன்றங்களை நாடும் மக்களுக்கு கண்ணியமான முறையில் தீர்வு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் சட்டம் மற்றும் நீதி தொடர்பான மேற்கு மண்டல கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் மொழிகளில் அவர்களின் குறைகளை கேட்டு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சூரியகாந்த் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ், நாட்டின் நீதித்துறையில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி சேவை தொடங்கியுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சுற்றுலாத்துறை சார்பில் 5 அருவி செல்லும் சாலையில் உள்ள வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி சேவை துவங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஜூன் மாத துவக்கத்தில் துவங்கும் என எதிர்பார்த்த நிலையில் பருவநிலை மாற்றத்தால் குளத்திற்கு தண்ணீர் வராத நிலையில் படகு சேவை துவங்குவது காலதாமதம் ஏற்பட்டது. இந்த சூழலில் தற்போது மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக குளம் முழுவதும் கொள்ளளவு எட்டிய நிலையில் சுற்றுலாத்துறை சார்பில் இன்று முதல் படகு சவாரி சேவை துவங்கப்பட்டது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் நீராடிவிட்டு படகு சவாரி செய்து மகிழ்ந்து வருகின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: சுமார் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வடகடலோர தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான

0: கனமழை பெய்யக்கூடும். மேலும் ஓரிரு இடங்களில் பலத்த தடைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு வட உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதை மற்றும் காரைக்கால் பகுதிகள் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: ராபிட் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் நஸ்ரத்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் 96 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடத்தை வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் உள்ளிட்ட மேம்பாட்டுப் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுபாராவ் இன்று ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட 1000 பேருக்கு ஆட்சியர் திரு தினேஷ்குமார் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் வரும் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி சரண்யா அரி தெரிவித்துள்ளார். முல்லை பெரியார் அணையிலிருந்து முதல்போக பாசனத்திற்காக தண்ணீரை தேனி மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் இன்று திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாநகர காவல்துறை சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இன்று நடைபெற்றது. தென்மேற்கு பருவமழை உதகையில் குறைந்துள்ள நிலையில் குடிநீர் ஆதாரமான பார்சன்ஸ் வேலி அணையின் நீர்மட்டம் குறைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை மாநகராட்சி மாதவரம் மண்டலத்தில் 22.88 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாநிலம் முழுவதும் வரும் 10 மற்றும் 17ஆம் தேதிகளில் குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை வழங்கும் சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வென்றது. இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஒரு இப்போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி 142 ரன் எடுத்து ஆட்டமிழுக்காமல் இருந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: இனி விளம்பரம்.
3: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
4: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 லாக் கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
5: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23 நாள் அன்றைக்கு மகனும் ஒரு உதவியாக எங்களுக்கு ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்களுமே நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம
6: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
7: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
6: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு அழைக்கவும்.
3: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
2: நேரம் 6:41, ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை நிகழ்ச்சி கேட்கலாம். கமல்ஹாசன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் படம் மைக்கேல் மதன காமராஜன்.

0: தொடரும் பாடலின் படம் ராஜாதி ராஜா. பாடலை பாடியவர் மனோ.
1: சிலு சிலு வென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது, வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றன.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மனதில் நின்றவை. நேரம் 6:55. ஆகாஷ்வாணி விளம்பரம்.
1: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: வேலைவாய்ப்பு செய்திகள்.
3: இந்திய ரயில்வே துறையின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. RRB எனப்படும் இந்திய ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியமானது செக்ஷன் கண்ட்ரோலர் எனப்படும் பிரிவு கட்டுப்பாட்டாளர் பதவிக்கான 119 காலி இடங்களை நிரப்பவுள்ளது. தகுதியும் ஆர்வமும் உள்ளவர்கள் இப்பணிக்கு விண்ணப்பிக்கலாம். மண்டல வாரியான காலி பணியிடங்களின் விவரங்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஒரு துறையில் பட்டம் படித்தவர்கள் இப்பணிக்கு விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு: 20 முதல் 33 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பில் SC/ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகள், OBC பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் உட்பட பிற பிரிவினருக்கு அரசு விதிமுறைகளின்படி சலுகைகளும் வழங்கப்படும். விண்ணப்பதாரர்களுக்கு கணிப்பொறி அடிப்படையிலான தேர்வு, மருத்துவ பரிசோதனை ஆகியவற்றின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட உள்ளனர். விண்ணப்ப கட்டணமாக SC/ST பிரிவினர் பெண்கள் ஆகியோருக்கு 250 ரூபாயும் மற்ற விண்ணப்பதாரர்கள் 500 ரூபாயும் இணையதளத்தின் மூலமாக செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.rrbapply.gov.in என்ற இணையதளத்திற்கு செல்ல

செக்ஷன் கண்ட்ரோலர் ரெக்ரூட்மெண்ட் 2026 அறிவிப்பை முழுமையாக படித்து பார்க்கவும், ஆன்லைன் அப்ளிகேஷனை திறக்கவும், தேவையான தனிப்பட்ட மற்றும் கல்வி விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். அனைத்து தகவல்களையும் சரிபார்த்து விண்ணப்பத்தை சப்மிட் செய்ய வேண்டும். இது பற்றிய மேலும் விரிவான விவரங்களை https://www.rrbapply.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 14ஆம் தேதி.

0: 26. காலி இடங்கள் NCC மென் 70 இடங்களும் NCC விமன் பிரிவுக்கு 6 இடங்களும் மொத்தம் 76 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. NCC ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீம், இதற்கு கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். NCC தகுதிகள், விண்ணப்பதாரர்கள் NCC சீனியர் டிவிஷன் விங்கில் குறைந்தபட்சம் 2 அல்லது 3 ஆண்டுகள் சேவை செய்திருக்க வேண்டும். சி சர்டிஃபிகேட், தேர்வில் குறைந்தபட்சம் பி கிரேட் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் தேதியில் NCC சி சர்டிஃபிகேட் அல்லது ப்ரொவிஷனல் NCC சி சர்டிஃபிகேட் வைத்திருக்க வேண்டும். இது பற்றிய மேலும் விரிவான விவரங்களை இணையதளத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். வயது வரம்பு 1/7/2027 அன்று, குறைந்தபட்ச வயது 19 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்சம் 25 வயது உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதாவது 2/1/2002 முன்பாக பிறந்தவராக இருக்கக்கூடாது. 1/8/2008 பிறகு பிறந்தவராகவும் இருக்கக்கூடாது. விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி மற்றும் NCC மதிப்பெண்கள் அடிப்படையில் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். நேர்முக தேர்வில் சைக்காலஜி டெஸ்ட், குரூப் டெஸ்ட், பர்சனல் இன்டர்வியூ போன்ற தேர்வுகள் நடைபெறும். ஆர்வமும் தகுதியும் உள்ள விண்ணப்பதாரர்கள் முதலில் இந்திய இராணுவத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான https://www.joinindianarmy.nic.in என்ற முகவரிக்கு செல்ல வேண்டும். ரெக்ரூட்மெண்ட் செக்ஷன் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். NCC ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீம் 125th கோர்ஸ் நோட்டிஃபிகேஷனை திறக்க வேண்டும். தேவையான தனிப்பட்ட மற்றும் கல்வி விவரங்களை பதிவு செய்யவும் தேவையான சான்றிதழ்களையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும். விண்ணப்பத்தை சரியாக பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். மேலும் விரிவான விவரங்களுக்கு அணுக வேண்டிய இணையதள முகவரி https://www.joinindianarmy.nic.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 20 தேதி.
1: வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டு

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானம் கேட்போமா? முதலில் மைக்கேல் மதன காமராஜன் படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

0: இதுவரை திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் இப்போது 7:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ்.
1: பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 2 கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் முதல் கட்டமாக வீடு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி கடந்த 1 தேதி தொடங்கியுள்ளன. இப்பணி வரும் 30 தேதி வரை நடைபெறுகின்றன. இதில் உங்கள் பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீட்டின் விவரம் பதிவு செய்யப்படுகின்றன. கணக்கெடுப்பாளர்கள் கேட்கப்படும் 33 கேள்விகளுக்கு துல்லியமான தகவலை அளித்து பொதுமக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தவறாமல் பங்கு பெற வேண்டும். நாட்டின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்படும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் அனைவரும் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 1,95,995 குடும்ப அட்டைகள் உள்ளன. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி நியாய விலக்கடியில் இடம்பெற்றுள்ள குடும்ப உறுப்பினர் அனைவரும் ஆதார விவரங்களை உறுதிப்படுத்தும் பொருட்டு கைரேகை கண் கருவிழி பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. இப்பணியை மேற்கொள்வதற்கு ஏதுவாக பெரம்பலூர் மாவட்டத்திலுள்ள அனைத்து நியாய விலக்கடிகளிலும் 9 தேதி கைரேகை பதிவு செய்யும் சிறப்பு முகாம் நடைபெறுகின்றன. எனவே அனைத்து வகை குடும்ப அட்டைதாரர்களும் குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து நபர்களும் தங்களது கைரேகையை பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவின் பாண்டு நகரில் கடந்த ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 5 வரை 2026 உலக பூமராங் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். இப்போட்டியில் துல்லியம், வேகம், வெகு தூரம் வீசுதல் மற்றும் பிடிக்கும் திறன் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் தனிநபர் மற்றும் அணிகளுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த விளையாட்டுப் போட்டியில் இந்தியா சார்பில் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகரன் என்ற வீரர் தாங்கும் திறன் தனிநபர் போட்டியில் கலந்து கொண்டு 2 இடம் பெற்று வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இது மட்டுமல்லாமல் சர்வதேச போட்டிகளில் அதிகபட்சம் 41 பிடித்தல் என்ற சாதனையை முறியடித்து பிரபாகரன் 46 பிடித்து பதிவு செய்து புதிய சர்வதேச சாதனை படைத்துள்ளார். உலக பூமராங் சாம்பியன்ஷிப் போட்டியில் வரலாற்றில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் என்ற பெருமையை பிரபாகரன் பெற்றுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகா 2 வரும் 12 மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெறுகின்றன. அதற்காக பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கும் பெருமணி கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் தற்போது நடைபெற்று வருகின்றன. எனவே 2 மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்த பொதுமக்கள் மனுவினை அளித்து இம்முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் பாமாயில் அதிக

0: பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து சமையல் எண்ணெய் இறக்குமதியை குறைத்திடவும் நம் நாட்டிலேயே உற்பத்தி செய்து தண்ணீர் வாடியும் பொருட்டு தோட்டக்கலைத்துறை மற்றும் மலைப்பயிர்கள் துறை மூலம் தேசிய சமையல் எண்ணெய் இயக்க திட்டத்தின் கீழ் எண்ணெய் பனை சாகுபடி ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றன. பெரம்பலூர் மாவட்டத்தின் நடப்பாண்டில் இத்திட்ட செயலகத்திற்கு பொருளி இலக்காக 15 ஹெக்டேர் மற்றும் நிதி இலக்காக 435,000 பெறப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் மானிய விலையில் எண்ணெய் பனை கன்றுகள் வழங்கப்படுவதோடு ஏற்கனவே எண்ணெய் பனை சாகுபடி செய்த ஒரு விவசாயிகளுக்கு ஊடு பயிரிதல் மற்றும் பராமரிப்பு செலவினத்திற்காக ஹெக்டேர் ஒன்றிற்கு அதிகபட்சமாக 5,750 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தில் விவசாயிகள் பயன்பெற உரிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தோட்டக்கலைத்துறை அழைப்பு விடுத்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஆதி திராவிட வீட்டு வசதி மேம்பாட்டு கழகம் மூலம் நன்னில மகளிர் நில உடைமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் நிலம் இல்லாத ஏழை எளிய ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் 1 ஏக்கர் நிலம் வாங்குவதற்கு அதிகபட்சமாக 5 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் பயன்பெற விரும்பும் விண்ணப்பதாரர் 18 வயது முதல் 55 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினராகவும் ஆண்டு வருமானம் அதிகபட்சம் 3 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். சொந்தமாக விவசாய நிலம் வைத்திருக்க கூடாது. தொழில் விவசாயமாக இருத்தல் வேண்டும். தகுதியுடையவர்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் மத்திய மாநில அரசு வழிகாட்டுதலின்படி அனைத்து விவசாயம் பயன்பெறும் வகையில் நுண்ணீர் பாசனம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் இம்மாவட்டத்தில் 900 ஹெக்டேருக்கு 5,40,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டுள்ளன. இத்திட்டத்தில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியம் வழங்கப்படுகின்றன. ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமாக 5 ஹெக்டேர் வரை மானியம் அனுமதிக்கப்படுகின்றன. எனவே பெரம்பலூர் மாவட்ட விவசாய பெருமக்கள் அனைவரும் பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையில் தங்கள் பயிர் சாகுபடிக்கு நுண்ணீர் பாசன அமைப்புகளை ஏற்படுத்தி கூடுதல் வருவாய் பெற்று பயன்பெற உரிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகம் மூலமாகவோ விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தோட்டக்கலைத்துறை அறிவித்துள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாட்டில் 300 GW புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மும்பையில் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய அவர், இதற்கு நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் பங்கு மிகவும் முக்கியமானது என கூறினார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் அனைத்து நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கூட்டுறவு வங்கிகள் வருவாய்க்கு மட்டுமன்றி மக்கள் சேவைக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்தின் தலைமையகம் விரைவில் தில்லியிலிருந்து மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள 70% நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மகாராஷ்டிரா மண்டலத்தில் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நகர்ப்புற கூட்டுறவு வங்கி சேவை நவீனமயமாக்கப்படுவதுடன் வெளிப்படைத் தன்மையுடனும் நம்பகத்தன்மையுடனும் செயல்பட நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற அனைத்து கட்சிகளும் ஆதரவு அளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களவையிலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு அகாலிதள் கட்சி ஆதரவு அளிக்கும் என்ற அறிவிப்பை வரவேற்பதாக கூறியுள்ளார். சண்டிகரில் நடைபெற்ற சிரோன்மணி அகாலிதள் மாநாட்டில் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அக்கட்சித் தலைவர் திரு சுக்பீர் சிங் பாதல் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ்

0: உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இன்று நடைபெற்ற 11வது பிரிக்ஸ் கலாச்சார அமைச்சர்கள் மாநாட்டில் இதற்கான பிரகடனம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நாட்டுப்புற இசை, கலாச்சார பாரம்பரியம், மொழிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கலாச்சார பாரம்பரியத்தை பேணிக்காக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக்கொண்டார். இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் அமைப்பின் 10 உறுப்பு நாடுகள் உட்பட 14 நாடுகள் கலந்து கொண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இதன் மூலம் உறுப்பு நாடுகளின் கலைஞர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் உருவாக்கப்படும். நாட்டில் 300 கிகாவாட் புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் 400% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் முன்னணி நாடாக திகழ்வதாக திரு பிரஹலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 300 கிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி என்ற சாதனையை படைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 2014 ஆண்டில் புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் 75 கிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்துள்ள நிலையில் தற்போது அது 300 கிகாவாட் நிலையை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பீகாரிலிருந்து முதல் முறையாக 18 மெட்ரிக் டன் தாமரை விதைகள் ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தர்பங்கா விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு சந்தை விலையை விட 18% அதிக லாபம் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வேளாண் மற்றும் உணவு பதப்படுத்துதல் ஏற்றுமதி ஆணையம் வழியாக இந்த ஏற்றுமதி செய்யப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறினார். மேற்காசிய பகுதியிலிருந்து 4048 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் உத்தரவிட்டுள்ளதை எடுத்துரைத்தார். நாட்டின் கடல்சார் துறையின் வளர்ச்சியில் மாலுமிகளின் பங்கு இன்றியமையாதது என அவர் கூறினார். இந்தியா கப்பல் போக்குவரத்தில் முன்னணி நாடாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியின் போது டிஜிட்டல் கடல்சார் தகவலுக்கான இ சமுத்ரா செயலியை திரு சர்பானந்த சோனாவால் தொடங்கி வைத்தார். மாலுமிகள், கப்பல் நிறுவனங்கள், துறைமுகங்கள் இடையே தடையற்ற தகவல் பரிமாற்றத்திற்கு இச்செயலி வழிவகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கப்பல் போக்குவரத்து துறைமுகங்கள் துறை செயலர் திரு விஜயகுமார், கடந்த ஆண்டில் மட்டும் 3,23,000 இந்திய மாலுமிகள் சேவையாற்றி வருவதாக குறிப்பிட்டார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நியூயார்க்கில் பேசிய ஐநாவுக்கான இந்திய ஆலோசகர் எல்டோஸ் மேத்யூ, சூடானில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்று வரும் உள்நாட்டு பிரச்சினைகள் காரணமாக 1,70,00,000 மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இப்பகுதிகளில் குழந்தைகளின் கல்வி உரிமையை பாதுகாக்க இந்தியா உறுதிபூண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சூடானில் பள்ளிகள் மீதான தாக்குதல் 57% அதிகரித்துள்ளதாக ஐநா அறிக்கையை மேற்கோள் காட்டி அவர் சுட்டிக்காட்டினார். சோமாலியா, காங்கோ, லைபீரியா உள்ளிட்ட நாடுகளின் ஐநா தூதரகம்

0: இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. அமெரிக்காவின் அரசு தலைமை வழக்கறிஞராக டோட் பிளாங்கை அந்நாட்டு செனட் தேர்ந்தெடுத்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முன்னாள் வழக்கறிஞரான டோட் பிளாங்குக்கு ஆதரவாக 50 வாக்குகளும் எதிராக 49 வாக்குகளும் பதிவாயின. கடந்த ஏப்ரல் மாதத்தில் இப்பதவியில் இருந்த பாம் பாண்டியை அதிபர் திரு டிரம்ப் நீக்கியதை அடுத்து புதிய அரசு தலைமை வழக்கறிஞர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது அந்நாட்டு ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஏமன் ராணுவ செய்தித் தொடர்பாளர் கர்னல் மஜித், ஹவுதி தாக்குதலிலிருந்து மக்களை பாதுகாக்க இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை லெவன் அணிக்கு எதிராக 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி 142 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். முன்னதாக இலங்கை லெவன் அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 240 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் மதுரை அணி சற்று முன்வரை 15 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன் எடுத்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 239 ரன் எடுத்தது. சேலம் திருச்சி அணிகளுக்கு இடையேயான போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாட்டில் 300 கிகாவாட் புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். பண்ண செய்தி கேட்கும் முன்
2: நேர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: பண்ணை செய்தி. உழவர் பெருமக்களே, திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள்: குறைந்த அளவு விதையே தேவைப்படும், அதாவது ஒரு ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு ஒரு நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோனோவீடர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2-3 முறை கோனோவீடரை பயன்படுத்தலாம். இலை வண்ண அட்டை மூலமாக உர மேலாண்மையை கையாளலாம். ஏக்கருக்கு 3-4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அதில் என்ன பயிர் சாகுபடி செய்யலாம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாலி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடிமுருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டப்பயிறு, கீரை, சாம்பல் பூஷணி, பாலக்கீரை இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள் அல்லது இயக்குனர் விதை மையம், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளலாம் அல்லது தொலைபேசி எண்கள்

0422 இது இணைப்பு எண். 6611-2362 6611-4322 இந்த எண்களை தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். அந்த மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in. புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கும். குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டைக்கோழி, சண்டைக்கோழி, கழுகுக்கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டைக்கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் ஒரு வருடத்துக்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் ஒரு வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழுப்பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளைக்கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிகட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் அறிய உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். இதுவரை பண்ணை செய்து கேட்டீர்கள்

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மைய தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: அட அண்ணா, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: செல்வி, நீ கொடுத்த தோசையும் மல்லி துவையலும் ரொம்பவே ருசியா இருந்துச்சு. ஆமா, அது என்ன தோசை?
5: அது சிறுதானிய தோசை முத்தழகு.
4: அட, அப்படியா? நல்ல ருசியா இருந்துச்சு பிள்ளை. குறிப்பா என் பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. அதை எப்படி செய்யணும்னு எனக்கும் பக்குவம் சொல்ல.
5: அதுக்கு என்ன, அவசியம் சொல்றேன்.
4: ஆனா இந்த மாதிரி தோசை நீ இது வரைக்கும் செஞ்சதில்லையே.
5: ஆமா பிள்ளை, சிறுதானியங்கள் நம்ம ஆரோக்கியத்துக்கு எம்புட்டு முக்கியம்னு வல்லுநர்கள் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. அதனால சிறுதானியங்கள்ல என்னென்ன பலகாரங்கள் செய்யலாம்னு தேடி தேடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்.
4: அதுதான் எனக்கும் தெரியுமே.
5: ரெண்டு நாள் முந்தி சந்தையில புதுசா ஒரு பலகார கடை திறந்திருக்காங்க. அங்க ஒரே கூட்டமா இருந்துச்சு.
4: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். சிறுதானியங்களை பயன்படுத்தி செஞ்ச பலகாரங்களை விற்பனை செய்யறாங்களாமே. நானும் அங்க போகணும்னு நினைச்சிருக்கேன்.
5: அட,

0: பரவாயில்லையே, உனக்கும் தெரிஞ்சிருக்கு. அங்கேயே ஒரு முகாம் மாதிரி போட்டிருந்தாங்க.
1: என்ன முகாம்?
0: அதாவது இந்த முகாம்ல வல்லுநர்கள் சிறுதானியங்களோட மகத்துவத்தை பத்தியும் இதுல இருந்து பலகாரங்களை எப்படியெல்லாம் தயார் செய்யலாம் அப்படின்னு எடுத்து சொல்லிக்கிட்டு வராங்க.
1: ஓஹோ, அப்படின்னா இந்த தோசை அங்க கத்துக்கிட்டது தானா?
0: ஆமா புள்ள, அது மட்டும் இல்லாம இந்த முகாம்ல வல்லுநர்கள் சொல்ற விவரங்களை ஒண்ணு விடாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கேன்.
1: நல்ல விஷயம்தான் செல்வி, நீ போகும்போது சொல்லு, நானும் வாரேன்.
0: முத்தழகு, இதோ இப்ப அங்கதான் புள்ள கிளம்பிட்டு இருக்கேன்.
1: அப்படின்னா வா, நம்ம சேர்ந்தே போயிட்டு வருவோம். செல்வி, சிறுதானியத்தில செய்யற பலகாரங்களை பத்தி தெரிஞ்சுக்க இவ்வளவு பேர் கூடியிருக்கிறாங்களே, பார்க்கவே சந்தோஷமா இருக்கு.
0: முத்தழகு, இவங்க தான் திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவங்க. இவங்க சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் பத்தி நமக்கு எடுத்து சொல்ல போறாங்க. இப்படி உட்காரு, கேட்டுக்குவோம்.
2: சிறுதானியங்கள் ஒரு காலங்களில் எளிய மக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய ஒரு உணவு வகைகளாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடம்பரமான உணவுங்கிற வரிசையில் மாறிட்டு இருக்குது நாளடைவில். ஏன்னா இதில் அவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய சத்துகள் இருக்குது. அதற்கு முன்னால் நாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து எப்படி இருக்குது, என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்றோன்னு தெரியாமலே சாப்பிட்டுட்ருக்கோம். அது உடம்புக்கு நல்லதா கெட்டதா, இல்லை அது உடம்புக்கு ஆற்றலை மட்டுமே தருதா, உடல் வளர்ச்சி உகந்ததா, உடல் நோயிலேருந்து பாதுகாக்குமா, இப்படின்னு நம்ம எந்த ஒரு வித்தியாசமே தெரியாமல் எல்லா உணவுகளுமே சாப்பிட்டுட்ருக்கோம் டெய்லி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில். முதல்ல நம்ம உணவோட வகையை தெரிஞ்சுக்கிட்டாலே சிறுதானியம் நமக்கு அன்றாட தேவையில் எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சுப்போம். நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றலை தரும் உணவுகள் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா தானியங்கள், தானியங்கள்லேயே நமக்கு நெல் கோதுமை அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்களும் உள்ளே வந்துடுது. அது இந்த தானியங்கள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பட்டை தீட்டாததை தான் நம்ம சாப்பிடணும். ஆனால் நம்ம எல்லாமே இப்போ இருக்க நவீன காலங்களில் பட்டை தீட்டினது தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். அடுத்து வந்து கிழங்கு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவுப் பொருட்கள்னு பார்த்திங்கன்னா புரதம் நிறைந்த உணவுகள், பயிறு வகைகள், பருப்பு வகைகள், மீன்கள், பால், இறைச்சி வகைகள். உடலை வந்து நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா காய்கறிகள் மற்றும் பழங்கள். இதில் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து கட்டாயம் சரிவிகித உணவாக இருக்கணும். சரிவிகித உணவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தானியங்கள், கிழங்கு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பயிறு வகைகள், பருப்பு வகைகள், இறைச்சி சாப்பிடக்கூடியவங்களா இருந்தா நமக்கு வந்து மீன், மற்ற இறைச்சி வகைகள், பால் கட்டாயம் இருக்கணும், காய்கறிகள் மற்றும் பழங்கள். இப்ப சொன்னக்கூடிய எல்லா உணவுகளும் வந்து சரிவிகிதமான எடுத்துக்கணும். சரிவிகிதமான உணவு வந்து எப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல மாவு சத்து வந்து அதிகம் இல்லாத காய்கறிகள் பாதி பிளேட்டுக்கு எடுத்துக்கணும். கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கக்கூடிய புரதச்சத்து மிகுந்த பொருட்கள் கால்வாசி இருக்கணும். சிறுதானியங்களையும் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும், பட்டை தீட்டாத சிறுதானியங்களை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கேழ்வரகு, சோளம், கம்பு, மக்காசோளம், வரகு, சாமை, திணை, குதிரவாளி, பனிவரகு. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷல் சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சது இருக்குது, மருத்துவ குணம் நிறைஞ்சது இருக்குது. குறிப்பாக நமக்கு சொல்லணும்னா மாவு சத்து எதில் ரொம்ப கம்மியாக இருக்குது சிறுதானியங்கள்லன்னு பார்த்திங்கன்னா கேழ்வரகுல வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எல்லாருமே எளிதாக உபயோகிக்கக்கூடிய ஒரு சிறுதானியம். அடுத்து புரதச்சத்து வந்து பார்த்திங்கன்னா திணையில 12.30 கிராம், 100 கிராம் சிறுதானியங்களில் இருக்குது. கொழுப்பு சத்து நன்மை பயக்கும் கூடிய கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா வரகுல 9 கிராம் இருக்குது. மாவு சத்து வந்து பார்த்திங்கன்னா அரிசியில் தான் ரொம்ப ஜாஸ்தி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அரிசி பட்டை தீட்டாத அரிசியாக நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சேஃபானது. இதை ஒரு கம்பாரிஷனுக்காக தான் இதை சொல்கிறேன். தாது உப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகம் இருக்கக்கூடியது குதிரைவாளியில். நம்ம இயந்திரங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப குதிரை ஆற்றல் தான் நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம வந்து குதிரை வாளியை அதிகமாக சேர்க்குறப்ப நமக்கு அதில் இருக்க சத்துக்கள் ஜாஸ்தியாகவே கிடைக்கும். அடுத்து வந்து சுண்ணாம்பு சத்து எதில் ஜாஸ்தியாக இருக்குன்னா மறுபடியும் கேழ்வரகுல அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குதிரை வாளியில் தான் அதிகம் இருக்குது. நார் சத்து அதுவும் பார்த்திங்கன்னா வந்து குதிரை வழியில் தான் நிறைய இருக்குது. இத்தகைய மருத்துவ குணங்கள் சத்துக்கள் அடங்கி உள்ளதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அன்றாட உணவுகளை வந்து நம்ம சேர்த்துட்ருக்கப்ப நம்ம சில வியாதிகளை வருமோன் காப்போம் என்ற முறையிலே நம்ம காத்துட்ருக்கலாம்.

சிறுதானியங்களோட நன்மைகள் பார்த்தீங்கன்னா, குளூட்டன் அலர்ஜி உள்ளவங்க கோதுமை சார்ந்த உணவுப் பொருளை வந்து அதிகம் சேர்த்துக்கொள்ள முடியாது. ஆனால் சிறுதானியங்களை வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா கோதுமையில் அந்த பச்சையம் சகிப்புத்தன்மை இல்லாதவங்க அதை சாப்பிட்டோன்னா அந்த குளூட்டன் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள நோய் எதிர்ப்பு மண்டலம் சிறுகுடலை தாக்கி சேதத்தை ஏற்படுத்தும். இதனால் தேவையில்லாத வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால் இதில் வந்து குளூட்டன் ரொம்ப சுத்தமாக இல்லாததுனால இதை நம்ம தாராளமாக உணவில் வந்து சேர்த்துக்கலாம். குளூட்டன் இல்லாத உணவுகள் பார்த்திங்கன்னா நமக்கு, நீங்கள் இதையும் விஷயம் தெரிஞ்சிருக்கணும், சிறுதானியங்கள், காய்கறிகள், பழங்கள், இறைச்சி, மீன், முட்டை, பால், பருப்பு வகைகள், உலர்கொட்டைகள், உருளைக்கிழங்கு, அரிசி மற்றும் சோளம். அப்படி இருக்கப்ப வந்து சிறுதானியம் நமக்கு வந்து குளூட்டன் இல்லாத ஒரு தன்மைங்கிறதுனால நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். சிறுதானியங்களோட நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீரழிவு நோயாளிகளுக்கு மற்றும் மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு இது மிகவும் உபயோகமாக இருக்குது. சிறுதானியங்களில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால, மாவுச்சத்து குறைவாக உள்ளதுனால நீரழிவு வராமல் தடுக்க பெருமளவு உதவுது. இது வந்து பார்த்திங்கன்னா முதல் நிலை பதப்படுத்துதல், இரண்டாம் நிலை பதப்படுத்துதல் இருக்குது. முதல் நிலை பதப்படுத்துதலில் அவல் தயாரிக்கலாம். வருமானம் தரக்கூடிய தொழில்நுட்பங்கள் தான் இப்போ நான் சொல்கிறேன். பொறி தயாரிக்கலாம், முளை கட்டுதல் செய்யலாம், இணை உணவுகள் செய்யலாம். சோளத்திலேயே நம்ம அவல் தயாரிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். அந்த வெள்ளை சோளத்தை வந்து 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு 5 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு இதை வந்து நல்லா உலர்த்திட்டு, ஒரு 18% ஈரப்பதம் இருக்கப்ப உரல் மற்றும் இரும்பு உருளை வச்சு பட்டையாக்கிட்டோன்னா அதை வந்து உலர வச்சா நமக்கு ஒரு அருமையான சோள அவல் கிடைக்குது. வரகு அவல் வந்து பார்த்திங்கன்னா அதையும் நம்ம வந்து 2-3 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி ஈரப்பதம் வந்து சமநிலையை அடைஞ்சதுக்கப்புறம் ஆவியில் வந்து 5 நிமிஷம் வேக வச்சு இதை வந்து சூடாக்கணும். மறுபடியும் வந்து அந்த உருளைகளை வச்சு நம்ம தேய்க்கிறப்ப வந்து அவளாயிடும். மறுபடியும் சூரிய ஒளியில் வந்து 3 மணி நேரம் நம்ம வந்து உலர்த்தினாலே போதும். இதுக்கும் இப்போல்லாம் நவீன இயந்திரங்கள் வந்துடுச்சு. நவீன இயந்திரங்களை யூஸ் பண்ணி எளிதாக நம்ம வேலைகளை சுலபமாக முடிக்கலாம். பொறி தயாரித்தலும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாலெலாம் அரிசியில் மட்டும்தான் பொறி தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம், நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சிறுதானியங்களையும் பொறி தயாரிக்கலாம். முளைப்பு பண்ணக்கூடிய சிறுதானியங்கள் வந்து நமக்கு இன்னும் நம்ம ஜீர்ண மண்டலத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஜீர்ணிக்கக்கூடியதாக மாறிடுது. முளைப்பு வந்து கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரி சிறுதானியங்களை மட்டும்தான் முளைப்பு பண்ண முடியும். 10-16 மணி நேரம் ஊற வச்சுட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டுதல் ஒரு 48 மணி நேரம் அதிகபட்சம் நம்ம முளைப்பு பண்ணிவிட்டு நிழலில் உலர்த்தி வறுத்து வச்சிட்டோம்னா இதுவே ஒரு அருமையான, எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மாவு. இது எல்லாருமே சாப்பிடக்கூடியது. அடுத்து இணை உணவுகள், இந்த நம்ம முளைப்பு செய்யப்பட்ட சிறுதானிய மாவு வச்சு மற்ற பொருட்களோட பயிர் வகைகளோடலாம் நம்ம சேர்த்து ஒரு அருமையான இணை உணவாலாம் தயார் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு அரிசி, கேழ்வரகு, பச்சைப்பயிறு இந்த மாதிரி ரேஷியோ இருக்குது. இல்லைன்னா கோதுமை, சாமை, பொட்டுக்கடலை மாவு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேஷியோ இருக்குது. இதை வந்து சுத்தம் செய்து முளைக்கட்டிய மாவோட நம்ம மிக்ஸ் பண்ணி வாசனை தேவைப்பட்டதுன்னா ஏலக்காய் சேர்த்து நம்ம வந்து இதோட தேவைப்பட்டால் நமக்கு இனிப்பும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஏலக்காய் சேர்க்காமல் இருந்ததுன்னா நம்ம வந்து கீரைகள், காய்கறிகளை சேர்த்து நம்ம வந்து ரொட்டியாவோ இல்லை வேறு ஏதாவது கஞ்சியாவோ நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இன்னும் பல்வேறு மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் இருக்குது. நம்ம பாரம்பரிய உணவுப் பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி, களி, கஞ்சி, இட்லி, தோசை, புட்டு, பொங்கல், அதிரசம், முறுக்கு, போளி இந்த மாதிரி பொருட்களும் தயார் பண்ணலாம். இது வந்து அரிசி மாவை மட்டும்தான் வச்சு செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. உளுந்த மாவு வச்சு தான் களி செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி சிறுதானியங்களை யூஸ் பண்ணி இவ்வளோ பாரம்பரிய உணவுப் பொருட்கள் நம்ம வந்து தயார் பண்ணலாம். அடுமனை பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இது வந்து பார்த்திங்கன்னா பிரெட், பன்னு, பிஸ்கட், ரஸ்க், சூப் ஸ்டிக்ஸ், கேக்கு, பீஸா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்களை வந்து மிக்ஸ் பண்ணி கோதுமை மாவுவாக 70%, 30% வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய மாவை மிக்ஸ் பண்ணி தயார் பண்ணலாம். நூடுல்ஸ் வகைகளும் வந்து பார்த்திங்கன்னா தயார் பண்ணலாம். மேக்ரோனி, சேமியா மற்றும் உடனடி தயார் நிலை உணவுகளையும் நம்ம நிறையவே தயார் பண்ணலாம். இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே பாரம்பரிய தின்பண்டங்கள் இல்லைன்னா அடுமனை பொருட்கள் இதெல்லாமே தயார் பண்ணுறதுக்கு வேளாண்மை அறிவியல் மையத்தில் வந்து நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இது இன்னும் போக நிறைய இன்ஸ்டன்ட் மிக்ஸும் இதில் தயார் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பயிற்சிகள் வேணால் நீங்கள் வேளாண்மை அறிவியல் மையம் திருவண்ணாமலை மாவட்டத்தை

0: அனுபவலாம்.
1: சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவங்க நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
2: ஆமா செல்வி, சிறுதானியங்கள் எவ்வளவு சத்துமிக்க ஆரோக்கியமான அவசியமான உணவு அப்படின்னும், இதை நாம எப்படி எளிமையா மதிப்பு கூட்டி பயன்படுத்திக்கலாம்னு அருமையா எடுத்து சொன்னாங்க.
1: முத்தழகு, நானும் இன்னைக்கு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: செல்வி, இது தொடர்பா பயிற்சி தரதான் சொன்னாங்க பாரு, அதை கவனிச்சியா?
1: கவனிச்சது மட்டுமல்ல, இப்பவே பயிற்சிக்கு என் பேரை பதிஞ்சிடலாம்னு இருக்கேன்.
2: நானும் தான், வா போவோம்.
3: என்ன மருதாணி இங்க எங்க?
4: வா பொன்னி, இங்கனே சிறுதானிய கூட்டம் நடந்தது இல்ல, அதுல என் பேரை கொடுத்துட்டேன். இப்ப பக்கத்து ஊர் வரைக்கும் போய் ஒரு விஷயத்த கேட்டு தெரிஞ்சிட்டு வரலான்னு இருக்கேன்.
3: அட, நானும் பேர் கொடுத்துட்டு தான் வரேன். மருதாணி, என்ன விஷயமா?
4: அங்கனே ஒரு அண்ணன் இயற்கை முறை விவசாயத்தை பார்த்துட்டு வராரு, அதான் அவர்கிட்ட போய் அதை பத்தின தகவல்களை கேட்டு தெரிஞ்சிட்டு வரலான்னு இருக்கேன்.
3: அப்படியா? மருதாணி மருதாணி, நானும் உன் கூட வரம் புள்ள, இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைதான். ஆனா அதை பத்தின எந்த தகவலுமே தெரியாம அதை எப்படி செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீ நல்ல வேலையா சொல்லிட்ட, என்னையும் கொஞ்சம் கூட்டிட்டு போ புள்ள.
4: அதுக்கு என்ன பொன்னி, தாராளமா வா.
3: ஏன் மருதாணி, இப்ப அவரு என்ன விவரம் சொல்ல போறாரு?
4: இயற்கை வேளாண்மையில இடுபொருட்கள் தயாரிப்பு பத்தி திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தை சேர்ந்த டி ஆறுமுகம் அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டு தெரிஞ்சுப்போம் உள்ள.
5: செயற்கை இடுபொருளை காட்டிலும் இயற்கை இடுபொருட்கள் மண் வளத்தை வளப்படுத்துதல எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்குது சார்?
6: ஒரு விவசாயியா இருந்தா ஒரு மாடு, நாலு ஆடு, பத்து கோழி, வெளியோர பயிர்களான புங்கன், பூவரசு, வாதநாராயணன், அகத்தி, சித்தகத்தி, சீமகத்தி எல்லாம் இருக்கணும். அதுபோல ஒரு விவசாயியா இருந்தா கண்டிப்பா ஒரு நாட்டு மாடு இருக்கணும். கலப்பின மாடுகள் பால்காக வச்சிருந்தாலும் வருமானத்துக்காக இருந்தாலும் இயற்கை வெளி வேளாண்மை செய்யணும், இயற்கை இடுபொருள் தயார் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாட்டு மாடு இருக்கணும். அது எந்த ரக நாட்டு மாடா இருக்கலாம். ஒரு நாட்டு மாடு இருந்தது அப்படின்னா பஞ்சகவியம், மூலிகை பூச்சி விரட்டி, அமிர்த கரைசல், தேமூர் கரைசல், மட்கா காடு, ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், எண்ணற்ற இடுபொருட்களை நம்மளே நாம் தயார் பண்ணிக்கலாம். அதிகமான ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் வாங்கி நம்ம மண் வளத்தையும் சுற்றுச்சூழலையும் கெடுத்துக்கிறத விட முன்னோர்கள் வழிகாட்டினபடி அதுக்கு ஒரு பழமொழி சொன்னாங்க, மாட்டுவரம் மறுவருஷம், ஆட்டுவரம் அந்த வருஷம், கோழிவரம் கோடி வருஷம், மண்புழு கழிவுரம் மறுமாசம். மேலும் ஒரு பசு இருந்தா பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணம், கோமியம், பால், தயிர், நெய் வைத்து பஞ்சகவியம் தயார் பண்ணலாம். மேலும் சோத்து கத்தாழைய ஆடாதோட நொச்சி, சீதா பழையலை இதெல்லாம் எடுத்து பசு கோமியத்தோட அதை இடிச்சு ஊற வச்சு அதை பூச்சி விரட்டியாக பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பனம்பழம் இருந்ததுன்னா அதை பல கரைசலாக மாற்றிக்கலாம். பப்பாளி பழம் இருந்தால் அதை பல கரைசலாக மாற்றிக்கலாம். வளர்ச்சி ஊக்கிக்காக அது பயன்படும். மேலும் ஜீவாமிர்தம் தயார் பண்ணலாம். எண்ணற்ற இடுபொருட்களை நாம் தயார் பண்ணிக்கலாம். பஞ்சகம் தயார் பண்ணுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு தேவையானதை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. 2 கிலோ சாணம், 2 லிட்டர் கோமியம், 1.5 லிட்டர் பால், 300-350 கிராம் நெய், தயிர் 1.5 லிட்டர். இதுதான் பஞ்சம்னா 5, கவ்யம்னா கரைசல். பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருளை வைத்து செய்யக்கூடியது. அதிகாலையில் பசு எழுந்த உடனே சுத்தமான ஒரு பிளாஸ்டிக் டப்பில் அல்லது ஒரு பக்கெட்டில் அந்த சாணத்தை சேகரம் பண்ணிக்கிடணும். அதுபோல 2-3 பசு இருந்ததுன்னா கோமியம் 2 லிட்டர் ரொம்ப எளிமையாக கிடைச்சிரும். அதுவும் சேகரம் பண்ணி வச்சுட்டு சாணத்தையும் ஒன்றோடு ஒன்று சேரணும் அப்படின்னா பிசைஞ்சு வச்சிடணும். காலையில் பிசைஞ்சு வச்சிட்டோம்னா சாயந்தரம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கும். பால், கோமியம், தயிர் இதை கலந்து வச்சுக்கணும். இது செய்யக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா மண்பானை இருந்தால் ரொம்ப விசேஷம், அல்லது ஒரு சின்ன ட்ரம் வச்சுக்கலாம். ஈயத்துலேயோ இரும்புலையோ வேறு உலோகத்தில் செய்தோம் அப்படின்னா அதோட நோய் எதிர்ப்பு சக்தி தன்மை இழந்து போயிடும். மண்பானையும் அந்த பிளாஸ்டிக் ட்ரம்மில் செய்யும் பொழுது ரொம்ப உதவிகரமாக இருக்கும்.
5: விவசாய இடுபொருட்கள்லேயே சில இடுபொருட்களை பார்த்தீங்கன்னா நோய்களை குணப்படுத்தும், அதே சமயத்தை வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படும். அப்படிப்பட்ட ஒரு இடுபொருள் தான் மீன் அமினோ அமில கரைசல். இந்த மீன் அமினோ அமில கரைசல் எப்படி தயாரிக்கிறது, எந்தெந்த சமயங்களில் வந்து பயிர்களுக்கு தெளிக்கிறது, அந்த விவரம்

0: சொல்லுங்களேன் சார்.
1: மீன் அமினோ அமிலம் ரொம்ப எளிமையாக தயார் பண்ணக்கூடியது, நம்ம எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு உணவு மீன். அதோட கழிவுகளான மண்டை, குடல், செதில், வால், இந்த மாதிரியான கழிவுகளை இப்போ ஒரு 2.5 கிலோ மீன் கழிவு அப்படின்னா ஒரு 3 கிலோ மண்டை வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். ஒரு ட்ரம்மில் மீன் கழிவுகள் நாட்டு சர்க்கரையோட கலந்து சுமார் ஒரு 50 நாளாவது இதை வைக்கும் பொழுது அந்த இதோட சேர்ந்து உருகி அது தேன் போன்று இருக்கும், பனம்பழ வாசனை இருக்கும். இதை வந்து யூரியாவுக்கு இணையாக, யூரியா கிடைக்காத காலங்களில் அல்லது நம்ம இயற்கை வெளி வேளாண்மை செய்கிறோம், நஞ்சில்லாத உணவு உற்பத்தி பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மீன் அமினோ அமிலத்தை நம்ம என்ன செய்யலாம்னா, கரைசலோட தெளிக்கும் பொழுது பயிர் நடப்பிறகும் பூக்கும் தருவாயிலையும் அந்த பிஞ்சு இறங்கும் தருவாயிலையும் இதை தெளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா வளர்ச்சி ஊக்கியாகவும் பூச்சி விரட்டியாகவும் இந்த மீன் அமினோ அமிலம் வந்து தயாரா இருக்கும். சின்ன ஒரு குறிப்பு, நம்ம மீன் கழிவுகள் கிடைக்காத சமயத்துல நம்ம கிராமத்துல இருக்கக்கூடிய கால்வாயிலையோ குளத்திலேயோ பூனை மீன் சொல்லுவாங்க, கேட்ஃபிஷ், கிட்டத்தட்ட ஒரு மீன் வந்து 2 லிருந்து 2.5 கிலோ வரைக்கும் அவ்வளவு பெரியதா இருக்கும். அது இலவசமா நமக்கு கிடைக்குது. அப்பேற்பட்ட அந்த பூனை மீனை பிடிச்சி இந்த மீன் அமினோ அமிலம் செய்தோம்னா நம்மளுக்கு அதோட குவான்டிட்டி அளவு வந்து அதிகமா இருக்கும். விவசாயிகளுக்கு நாட்டு சக்கரம் மட்டும்தான் வாங்க வேண்டியிருக்கும். இந்த எளிமையா தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கிடலாம்.
0: இப்ப பாத்தீங்கன்னாக்கா பணம் பழத்தையே கூட பல கரைசலாக நாம் வந்து விவசாயத்துக்கு இடுபொருளா பயன்படுத்தலாம். எந்த ஒரு செலவு இல்லாம பல கரைசலை எப்படி தயாரிக்கிறது, எப்படி பயன்படுத்துறது, எந்தெந்த பயிர் வகைகளுக்கு பயன்படுத்தலாம், அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
1: பணம் பழ கரைசல் நம்மளுக்கு கிராமங்கள்ல எளிமையா கிடைக்கக்கூடியத நம்ம அது ஒரு கரைசலா மாற்றி பயிர்களுக்கு வளர்ச்சி ஊக்கியாக நம்ம மாத்தி கொடுக்கும் பொழுது நோயில்லாத நஞ்சில்லாத உணவு தயாரிக்கிறதுக்கு இந்த பனம்பழ கரைசல் பெரிதும் உதவியா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இளநீராகவும் நொங்காகவும் கடுக்காயாகவும் மாறி பனம்பழமா விழுந்து அந்த பனம்பழ 200 லிட்டர் பெரிய ஒரு பேரல்ல ஒரு 180 லிட்டர் சுத்தமான தண்ணி, குளோரின் பவுடர் சேர்க்காத தண்ணியா இருக்கணும், கிணத்து தண்ணியா கூட இருக்கலாம், அல்லது நம்ம கால்வாயில ஓடுறக்கூடிய சுத்தமான தண்ணியா கூட இருந்துக்கலாம். நல்லா வடிகட்டி ஒரு 5 லிருந்து 7 பனம்பழம் மேல இருக்க அந்த மூடியை எடுத்துட்டு அந்த பழத்தை வந்து தண்ணியில ஒரு 10 லிருந்து 15 நாள் நம்ம ஊற வைக்கும் பொழுது அந்த பழம் நல்ல நொதித்தல் ஏற்பட்டு அழுகி அற்புதமான கரைசலா கரைஞ்சிரும். அந்த விதைகள் எடுத்து திரும்ப நம்ம பண விதைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த கரைசல் கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து வளர்ச்சி ஊக்கியாக பயன்படும். இது வந்து தக்காளி, வெண்டை போன்ற காய்கறி பயிர்களுக்கு ரொம்ப பெரிதும் உதவிகரமாக இருக்கும். எளிமையாக வேலியோரமாக இருக்கக்கூடிய பனைமரங்கள்லிருந்து காய்கறி பயிர்களுக்கு வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுத்தக்கூடியது இந்த பனம்பழ கரைசல்.
0: வேளாண் இடுபொருட்களில் பல இடுபொருட்கள் பல அற்புதமான சக்தி வாய்ந்தது. அந்த வகையில் காயக்கரைசலை எப்படி தயாரிக்கிறது, எந்தெந்த பயிர்களுக்கு எந்த சமயத்துல பயன்படுத்தலாம், அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
1: காயக்கரைசல் அப்படிங்கிறது வீட்டுக்கு ஒரு தென்னை மரம் மாதிரி, வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம், ஏழைகளின் கற்பக விருட்சம்னு சொல்லக்கூடிய அந்த முருங்கை மரத்திற்கு ரசாயன உரம் இல்லாம அதிகமா காய்க்கணும். அதாவது நிறைய வந்து அந்த பிசின் வராமல் இருக்கணும் அப்படின்னா பால் காயம்னு சொல்லுவாங்க, கட்டி காயம்னு சொல்லுவாங்க. இதை வந்து தமிழ் மருந்து கடைகளில் கிடைக்கும் அல்லது பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கூட இருக்கும். இதை ஒரு 100 லிருந்து 150 கிராம் வாங்கிட்டு ஒரு 5 லிட்டர் தண்ணியில் நம்ம என்ன செய்யணும்னா அதை உடச்சி ஒரு நாள் இரவு முழுவதும் அதை ஊற வச்சுட்டு ஒரு 25 லிருந்து 50 கிராம முருங்கை மரத்தை ஒரு அடி தள்ளி தோண்டி அதை வச்சுட்டு சுத்தி இந்த காய கரைசல் தண்ணியை விடும் பொழுது பூக்கும் தருவாயிலையும் பிஞ்சு இறங்கும் தருவாயிலையும் இப்படி 2 முறை நம்ம இந்த காய கரைசலை விடும் பொழுது போரான் சத்து மரத்துக்கு நல்லா கிடைக்கும். காய்க்காத முருங்கை மரம் கூட அதிகமான காய்களை தருவதற்கு பெரிதும் உதவிகரமா இருக்கும். முருங்கை மரத்துக்கு அற்புதமான ஒரு அருமருந்து இந்த காயக்கரைசல்.
0: இன்னைக்கு வந்து விவசாயத்துல ஒரு பெரிய சவாலா இருக்கக்கூடியது மாவு பூச்சி. பயிர்களை கொண்டையில போய் உட்கார்ந்துட்டு எந்த பயிர்களையும் வளர விடாம விவசாய பெருமக்களுக்கு வந்து பெரும் பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த பூச்சி. இந்த பூச்சியை கட்டுப்படுத்துறதுல 3G கரைசல் வந்து நல்ல ஒரு பங்களிப்பை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. அந்த 3G கரைசலை எப்படி தயாரிக்கிறது, எப்படி பயன்படுத்துறது, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
1: 3G அப்படிங்கிறது ஒரு ஆங்கில பெயரா இருந்தாலும் சிஞ்சர், சில்லி, கார்லி இந்த 3G சேர்ந்தது தான் 3G. இஞ்சி ஒரு 1/2 கிலோ, காரமான பச்சை மிளகாய் 1/2 கிலோ, அல்லது காந்தாரி மிளகாய் கிடைச்சதுன்னா ஒரு 100 கிராம் போதும். வெள்ளைப்பூண்டு ஒரு 1/2 கிலோ. இதை வந்து அம்மிலையோ உரல்லையோ கை விடாமல் அரைச்சி எடுத்துட்டோம், அல்லது மிக்சியில் போட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டுங்க. இதை எடுத்து கொண்டு போய் நல்ல சிறப்பாக வளர்ந்துருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்து எடுத்து வச்சிருவோம். ஒரு இனிப்பு சுவை போன்ற திரவத்துக்காக நன்றி கடனாக இந்த பூச்சிகளை எடுத்துக்கொண்டு போய் எல்லா இடத்துலையும் வைக்க வேண்டிய வேலை எறும்பு.

0: அது நல்ல வளர்ந்த செடிகள் உள்ள சாரலாம் உறிஞ்சி விவசாயிகளுக்கு அதிகமான பொருளாதார சேதத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடியது இந்த மாவு பூச்சி, சப்பாத்தி கள்ளி பூச்சின்னு ஒரு பெயர். இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த 3G கரைசல் அக்னி அஸ்திரம்னு தமிழில் சொல்லுவாங்க. ஏன்னா இது மூணுமே அதிகமாக எரியூட்டக்கூடியது, எரிச்சலை தரக்கூடியது. இதை மாட்டு கோமியம் அல்லது புளிச்ச மோரில், புளிச்ச மோர் ஏன்னா ஒட்டுறதுக்கும் இன்னொன்று வளர்ச்சி ஊக்கிக்காகவும் பயன்படும். மிளகாய் செடி மற்ற எல்லா காய்கறி பயிர்களுக்கும் வரும். குறிப்பாக பருத்தியில் அதிகமாக தாக்கக்கூடியது. அதிகமாக மாவு பூச்சி இருந்தது அப்படின்னா சாயந்தர வேளைகளில் புளிச்ச மோர் அல்லது மாட்டு கோமியத்தோட ஒன்றாக கலக்கி நம்ம நனைகிற மாதிரி தெளித்து விட்டுட்டோன்னா விழுந்துடும் இந்த மாவு பூச்சி. அந்த பூச்சிகளுக்கு எரிச்சல் தரக்கூடிய ஒரு அருமருந்து இந்த 3G கரைசல்.
1: ஜீவ அமிர்தம், அதாவது வந்து பேர்லயே இருக்குது, ஜீவனை அமிர்தமாக்கக்கூடிய ஒரு பொருள், விவசாய இடுபொருள் சொல்லலாம். இந்த ஜீவ அமிர்தம் எந்தெந்த வகையில வேளாண் பயிர்களுக்கு பயன்படுது, இதை எப்படி தயாரிக்கலாம், அந்த விவரத்தை சொல்லுங்களா சார்.
0: மண்ணு தான் பிரதானம். அந்த மண்ணை வலுப்படுத்தக்கூடியது, அதில் இருக்கக்கூடிய அங்க பாக்டீரியா நுண்ணுயிர்களை அதிகப்படுத்தக்கூடியது, அது ஜீவம், அந்த உயிர் பெறக்கூடியது இடத்தை வளமாக மாற்றக்கூடியது இந்த ஜீவாமிர்தம். சாணம், பாசி பயர் மாவு, கோமியம், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் கலந்து எந்த வயலில் நம்ம பண்ண போகிறோமோ அல்லது ரசாயன உரம் போடாத இடம், நல்ல ஒருபிடி உயிருள்ள மண் எங்கே இருக்கும் அப்படின்னா புங்கன் மரத்து தூறு, வேப்ப மரத்து தூறு அல்லது கரையான் புத்து அங்கே இருக்கக்கூடிய ஒருபிடி மண்ணோட நம்ம அந்த கரைசலை கலந்து ஒரு 3 நாள் வச்சிடணும். 3 நாளுக்கு அப்புறம் அதில் நிறைய பாக்டீரியா நுண்ணுயிர்கள் வந்து பெருகிரும். ஏன்னா நாட்டு சர்க்கரைக்கும் பாசி பயிர் மாவு அல்லது கடலை மாவு அல்லது உளுந்த மாவு, சாணம், ஏற்கனவே அதில் யூரியா, கோமியத்திலையும் யூரியா இருக்கு, நல்ல தலைமணி சாம்பல் சத்தை உருவாக்கி மண்ணை வளப்படுத்தக்கூடியது, மண்ணில் வந்து பாக்டீரியாவை அதிகப்படுத்துவதற்கு இந்த ஜீவாமிர்த கரைசல் ரொம்ப அற்புதமானது. நம்ம விதை விதைக்கிறதுக்கு முன்னால் இந்த ஜீவாமிர்தத்தை தயார் பண்ணி நம்ம வயல் முழுவதுமாக அல்லது ஒரு சின்ன பானையில் ஒரு சின்ன துளையிட்டு அதில் ஒரு சின்ன ஒரு கயிறு போல் வச்சிட்டோம்னா ஜீவாமிர்தம் சொட்டு சொட்டாக அந்த பம்பு செட்டு தண்ணியோடைய கலந்து நம்ம வயலுக்கு போகும். அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை மேம்படுத்துவதற்கு இந்த ஜீவாமிர்தம் பெரிதும் உதவிகரமாக இருக்கும்.
1: ஜீவாமிர்தத்திலேயே கன ஜீவாமிர்தம் எப்படி தயாரிக்கிறது, அது எந்தெந்த வழிகளில் பயன்படுத்துறது, அந்த விவரத்தை சொல்லுங்களா சார்.
0: நம்ம இப்போ கொஞ்சம் இடம் வச்சிருக்கோம், 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் வச்சிருந்த ஜீவாமிர்தம் தயார் பண்ணி நம்ம தெளிச்சு விட்டுட்டோம். ஒரு 10 ஏக்கர் 50 ஏக்கர் 100 ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த கன ஜீவாமிர்தம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நிறைய மாடுகள், ஒரு 50-60 மாடுகள் வச்சிருக்கிறோம், நிறைய சாணவரம் கிடைக்குது அப்படின்னா அது கூட நம்ம என்ன செய்யலாம்னா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சாணம், அதாவது கிட்டத்தட்ட 500 கிலோ சாணம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3-5 கிலோ பயிர் மாவு, 1-5 கிலோ நாட்டு சர்க்கரை, அது கூட கோமியம் 50 லிட்டர். இதை ஒன்றுக்கு மேலே ஒன்று தெளித்து தெளித்து தெளித்து இந்த கனஜீவாமிரதத்தோட கலந்து ஒரு பெரிய தார்பாலின் ஷீட்டு போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா 3-5 நாள் நிறைய அதில் நுண்ணுயிர்கள் வந்து வளர்ந்து பெருக்கமாயிரும். அதை மற்ற உரங்களோட கலக்கும் பொழுது அதிகமான கனஜீவாமிர்தம் நம்மளுக்கு உருவாகிறோம். இதை வந்து மானாவாரி பயிர்கள் வைக்கக்கூடிய பெரு விவசாயிகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் இந்த கன ஜீவாமிர்தம். தீரவாவடியெல்லாம் இருக்காது, உங்களுக்கு அதில் உயிரோடவும் இருக்கும், புட்டு மாவு பதத்தில் ஈரமாக இருக்கும், அதிகமாக நன்மை தரக்கூடியது, பெரிய விவசாயிகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கக்கூடியது கன ஜீவாமிர்தம்.
2: இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு பற்றி திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தை சேர்ந்த டி ஆறுமுகம் அவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா? ரொம்ப தெளிவா சொன்னாரு.
3: கேட்டேன். இவ்வளவு நாளா இந்த பஞ்சகாவியா, மீன் அமில கரைசல் இத பத்தி கேள்விதான் பட்டிருக்கேன். இன்னைக்கு அத பத்தின விளக்கமும் தெரிஞ்சுகிட்டேன். இனிமே இவர் சொன்ன முறையில இதையெல்லாம் தயாரிச்சு எங்க தோட்டத்துக்கு நான் பயன்படுத்திக்க போறேன்.
2: நல்லது புள்ள, சரியா சொன்ன. இதனால நம்ம மண் வளமும் மேம்பட போகுது, நம்ம வாழ்க்கை தரமும் உயர போகுது. இதுதானே நமக்கு வேணும்.
3: நல்லது மருதாணி, இன்னைக்கு சிறுதானியங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன், இயற்கை விவசாயத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: ரொம்ப நல்லது புள்ள. விவரம் அறிஞ்சு விவசாயம் செய்யணும்னு சும்மாவா சொன்னாங்க? நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: இந்த முறை விதை

0: வாங்க, பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
0: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
3: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
0: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444.

0: மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
1: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு அமைப்பில் உதவி. டி துர்கா. அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இன்று நடைபெற்ற 11வது பிரிக்ஸ் கலாச்சார அமைச்சர்கள் மாநாட்டில் இதற்கான பிரகடனம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டுப்புற இசை, கலாச்சார பாரம்பரியம், மொழிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கலாச்சார பாரம்பரியத்தை பேணி காக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் அமைப்பின் 10 உறுப்பு நாடுகள் உட்பட 14 நாடுகள் கலந்து கொண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இதன் மூலம் உறுப்பு நாடுகளின் கலைஞர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் உருவாக்கப்படும். நாட்டில் 300 GW புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் 400% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா உலகளவில் முன்னணி நாடாக திகழ்வதாக திரு பிரல்ஹாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான சுதேசி கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், மத்திய அரசின் தொழில் முன்னேற்ற திட்டங்கள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை செய்வது அவசியம் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2029 நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கு முன்பாகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு பின்னர் மகளிர் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் திமுக, அஇஅதிமுக, பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. சட்ட சேவைகள் மையத்தில் இடம்பெற்றுள்ள

0: தன்னார்வலர்கள், நீதிமன்றங்களை நாடும் மக்களுக்கு கண்ணியமான முறையில் தீர்வு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் சட்டம் மற்றும் நீதி தொடர்பான மேற்கு மண்டல கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் மொழிகளில் அவர்களின் குறைகளை கேட்டு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சூரியகாந்த் வலியுறுத்தினார். ராபிட் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மதுரை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 239 ரன் எடுத்துள்ளது. பின்னர் விளையாடிய மதுரை அணி 19.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 240 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 8:05 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் திரைகானம் ஒலிக்கும் நேரம் இது. முதலில் சக்திவேல் படத்திற்காக அருண்மொழி ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல்

இதுவரை திரைகானம் ஒலிக்க கேட்டீர்கள். மீண்டும் திரைகானம் 8:30. இன்னும் சற்று நேரத்தில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. மீண்டும் திரைகானம் இரவு 9:15 இடம்பெறும்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.5 டிகிரி செல்சியஸ். பதிவான மழையளவு 11.8 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 95%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.3 டிகிரி செல்சியஸ். பதிவான மழையளவு 0.7 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 89%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது இதே அறிவிப்பு.

0: நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது இதே அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் இதே கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை, இதில் உரிமை குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 2ஆம் பகுதி இடம்பெறும். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 1ஆம் பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம் தொடர்ந்து காக்கோரி சம்பவ நினைவு நாள் குறித்த சிற்றுரை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8:02 - 8:30 திரைகாணம். 9 மணிக்கு இசைப்பெட்டகம். டாக்டர் ஸ்ரீபாத பினாக்கபாணி அவர்களின் பாட்டு கேட்கலாம். அன்னவரப்பு ராமசுவாமி அவர்கள் வயலின், தண்டமுடி ராமமோகன் ராவ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM Gold அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரரில் வி கிருஷ்ணசாய், வி முகுந்தசாய் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. பிற்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள் கேட்கலாம். 2:15 திரைகாலம். 2:40 இசைப்பயிற்சி. எந்நேரமும் ஒரு காலை தூக்கி, மாரிமுத்தா பிள்ளை பாடல், தோடி ராகம் ஆதிதாளம். ஆசிரியர் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாணவி ஷோபா ஸ்ரீரம் அவர்கள். நிகழ்ச்சியின் 2ஆம் பகுதி இது. பிற்பகல் 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நேர் விருப்ப நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு நாடகம். ஆர்ஆர் கிரியேஷன்ஸின் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம். எழுதியவர் ரம்யா அவர்கள், இசை கந்தசாமி அவர்கள். இயக்கம் கே வி நாராயணன் அவர்கள். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா ஆகியோர். மாலை 5 மணிக்கு குட்டீஸ் நேரம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஸ்ரீ சேவக பெருமாள் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 5:30 கிராமிய தென்றல். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காந்திநகர் என் ராஜம்மாள் மற்றும் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் நிகழ்ச்சியின் 1ஆம் பகுதி இது. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம். நாளை இரவு 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் வி கார்த்திகேயன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். வெற்றிகரமான இறால் வளர்ப்பிற்கு தரமான இறால் குஞ்சுகளை தேர்வு செய்யும் முறைகள். பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டேனியல் அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் திட்டங்கள் ஆகியன இடம்பெறும். 8:30 புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் நாளை நடைபெறும் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் விழா நிகழ்வில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். 10 மணிக்கு ரவி வாசிரிய அகில பாரதிய சங்கீத சபாவில் சாத்விகா மோகன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது இதே அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. The news read by Amrit Bhushan. Prime Minister Narendra Modi has emphasized importance of innovation, research and emerging technologies in shaping India's growth trajectory. Addressing the 57th convocation of Indian Institute of Technology, IIT Delhi, today, Mr. Modi urged the students to keep the national interest at the center of their decisions and ask themselves how their actions can benefit the country and address its needs. The Prime Minister said that new sectors are emerging in the country of